நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 25 தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5 மணி.

நாலொரு குரல். சிற்றின்பம் வெகி அரண் அல்ல செய்யாரே மற்ற இன்பம் வேண்டுபவர். குரல் எண் 173, அதிகாரம் வெகாமை. விளக்கம்: அறநெறியால் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறன் இல்லாதவற்றை செய்யார்.

0: கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
5: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
5: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி FM ரெயின்போவுக்கு.
0: பாட்டு பாடவா?
6: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
7: மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
6: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
6: மனம் விரும்புதே.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி 4 மணிக்கு
2: புதுச்சேரி
1: பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம்.
2: நேயர்களே, நமது FM ரெயின்போ 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உயிரியல் சமையலில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் வழங்குபவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை இதில் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற 80th சுதந்திர தின விழா. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது விளங்கும் விழா. 7:25 நலமாய் வாழ புரோஸ்டேட் கேன்சர் குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 நம்ம புதுவை. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 9:02 நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறை வழங்கும் நீதி உதவி திட்டம் பகுதி 8 விளம்பரதார நிகழ்ச்சி. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதிய மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலை நிகழ்ச்சி ஆர் ஜே பாரதி. மாலை 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரித்தல் குறித்தும் விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி உழவர் ஆர் வசந்தா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நுண்கீரை வளர்ப்பும் நகர சந்தை வாய்ப்பு குறித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை ஏ சாமுண்டேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7:00, 8:00, 9:00, 10:00, 10:58 நண்பகல் 12:00, 1:00 இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சேவை செய்திகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலை விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் மாலை 6:30 முதல் இரவு 9:30 வரை நடைபெறும். நேயர்களே, இனி 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை டாக்டர் என் ராஜம் மற்றும் சங்கீதா சங்கர் ஆகியோரின் இரு வயலின் இசை கேட்கலாம்.

ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், செல்வகணேஷ் அவர்கள் கஞ்சிரா. 10:12 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் எண் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, உஷாராஜ் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திரு அருட்பா. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இணைவை, 2:40 தாள தரங்கும் நாரையூர் என் எஸ் குமரகுரு அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது கண்டசாபு தாளம். 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், டாக்டர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம், எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன், அமைப்பு எஸ் பெரியசாமி மற்றும் எஸ் ஜான்சன், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆர் கண்ணையன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைத்தா செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. மாலை 6 மணி முதல் 6:10 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், இரவு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயர் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுநர் முனைவர் எம் சிவாஜி அவர்களுடன் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம், மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி, அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். இரவு 10 மணிக்கு ரவி வாசிரியா அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் ரைத்தோம் சர்க்கார் கிட்டார் இசை, படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா டெல்லி அஞ்சல். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசைகள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 10:58 ஆகிய நேரங்களில், பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:10. ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: நிறைய பேரு பஞ்சபூதம்னா என்ன, அது அஞ்சு பூதமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன்னால் வைக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த பூதம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு பயங்கரமானது என்று மட்டுமே நினைத்திருக்கிறார்களே ஒழிய, அது நம்மை காப்பது, நமக்கு உற்சாகம் தருவது, நமக்கு நல்லதை தருவது என நினைப்பதில்லை. அதனுடைய விளைவாக பஞ்சபூதங்களை நாம் வணங்குவதும் இல்லை, காப்பதும் இல்லை. அதனால தான் சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்புச்செயல் எழுதுறதுக்கு உட்கார்ந்த போது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்புச்செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்ற போது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிழாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிழார் பெருமான்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிழார் அப்படியே உற்சாகத்தில் மீசிலுத்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னன்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன் சேக்கிழார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்னைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிழாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்துணை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மண் சரிவு, தீக்குழம்பு வெளிவருது, இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதைக்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த 5 பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நாணிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:16:14 நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் பாடியிருப்பவர் TL மகராஜன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாலி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: இந்த மாப்பழ வாழை இந்த முக்கனியும் டவுன்ல இருந்து ஏத்தின்னு வரதுக்குள்ள மூச்சு இறைச்சி போயிருப்பா.
1: சரி, சைக்கிள்லயே வீடு போய் சேருவோம். அட, நம்ம ஊரு பெண்கள் புல்லுக்கட்டை தூக்கிக்கிட்டு என்னமா பாட்டு பாடிக்கிட்டு போறாங்க பாரு. கூட நாமளும் பாடிக்கிட்டே போவோம்.

0: அரச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே, ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே.
1: கத்துமுத்து, எப்பா கத்துமுத்து,
2: ஒண்ணுதான்ப்பாத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா தள்ள முடியாம தள்ளிட்டு வர, அது என்ன சைக்கிள்ல பலாப்பழம் கேரியர்ல,
2: ஆமா
1: சைடுல ஒரு தாரு, என்ன ரஸ்தாலி வாழையா?
2: ரஸ்தாலி வாழா.
1: அப்புறம் முன்னாடி என்ன பெரிய பையா இருக்குது?
2: மாம்பழம்.
1: ஓஹோ மாம்பழமா? என்ன மாம்பழம்?
2: இமாம் பசு மாம்பழம்பா.
1: ஓஹோ நல்லா டேஸ்டா இருக்கும்பா.
2: ஆமா ஆமா ஆமா.
1: சரி எங்க எதுக்காக வாங்கிட்டு வர?
2: ஒண்ணு இல்ல காத்துமுதா, மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர், அதனால வாங்கிட்டு போறோம்.
1: ஓஹோ மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீர்.
2: ஆமா விசேஷம்.
1: ஓஹோ அத கொண்டாடுறதுக்கு நீ வாங்கிட்டு போற?
2: ஆமா ஆமா.
1: சரி அது ஏன் ரஸ்தாலியா வாங்கிட்டு போற?
2: என் பொஞ்சாதியார்தான் வாங்கிட்டு வர சொன்னா. காதுமுத்தா ரஸ்தாலி தான் நல்லா சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும், நல்லா இனிப்பா இருக்கும், உடம்புக்கு நல்ல தெம்பு கொடுக்கும், நல்லா பாக்குறதுக்கு திரட்சியா குண்டு குண்டா இருக்கும்பா.
1: சரிப்பா கருத்தமுத்து, எவ்வளவோ வாழை நீ சாகுபடி பண்ற.
2: ஆமா
1: பூவன் பண்ற, முந்தம் பண்ற, ஏலக்கி பண்ற, எல்லாம் பண்ற.
2: ஆமா
1: ஆனா நீ ரஸ்தாலிய பண்றதே இல்லையப்பா.
2: ஆமா காத்துமுத்து, இப்பதான் நான் யோசிக்கிறேன், இது வரைக்கும் ரஸ்தாலிய சாகுபடி பண்ணதே இல்ல.
1: ஏப்பா வண்டல் கலந்த களிமண் நிலம் இருக்குல்ல?
2: ஆமா. ஓ அதான்ப்பா என் நிலம்.
1: எப்பா இந்த வண்டல் கலந்த களிமண்ல ரஸ்தாலி சாகுபடி அருமையா பண்ணலாம்ப்பா.
2: அப்படிங்கிற? அப்ப என் மண்ணுக்கு ஏத்த வாழை சாகுபடி ரஸ்தாலிங்கிற?
1: ஆமாப்பா, நீ இன்னும் காலமும் சரியா செய்யாம விட்ட.
2: ஆமா ஆமா.
1: இன்னொன்னு சொல்றேன் கேளு, பட்டம்னு பார்த்தேன்னு வச்சுக்க, ஐப்பசி கார்த்திகை மாசி அப்புறம் வைகாசி பட்டம், இதெல்லாம் ஏத்த பட்டம்ப்பா.
2: ஓஹோ
1: சாகுபடி செய்யணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நல்லா உழவு போடுப்பா ஒரு 3 தடவை.
2: சரி சரி சரி.
1: கருத்தமுத்த நீ எவ்வளவு ஏரியால பண்ணலான் இருக்க?
2: 1 ஏக்கர்ல பண்ணலான் இருக்கான்.
1: சரிப்பா சரிப்பா, நீ 3 தடவை நல்லா உழவு ஓட்டிட்டு,
2: சரி
1: 3வது உழவு இருக்குல்ல, அப்ப ஒரு 6 டன் தொழுவரம்,
2: சரி
1: அத பரவல வயல் முழுக்க நல்லா செதறி விட்டுட்டு அதுல அந்த கடைசி உழவை உழுது நல்லா மண்ணுக்குள்ளார எல்லா உரமும் போற மாதிரி பாத்துக்க.
2: சரி சரி.
1: அப்புறம் வரிசைக்கு வரிசை 6 அடி, கண்ணுக்கு கண்ணு 6 அடி, இந்த இடைவெளியில 1/2 அடி ஆழத்துல குழி எடுத்தா போதும்.
2: ஓஹோ சரி சரி.
1: நடவுக்காக இந்த தேர்வு செஞ்சு வச்சிருக்கிற விதை கிழங்கு இருக்குல்ல,
2: ஆமா
1: அது ரொம்ப சின்ன சின்னதா இருந்ததுன்னா அதெல்லாம் ஒதுக்கிடு.
2: சரி.
1: 1.5 கிலோல இருந்து 2 கிலோ இடம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
2: ஓஹோ ஒவ்வொரு வாழைக்கண்ணுமா?
1: ஆமாப்பா, அந்த மாதிரி நல்ல திடகாத்திரமான அந்த விதை கிழங்கு.

0: எடுத்து தான் நம்ம பயிர் செய்யணும்.
1: சரி.
0: 200 லிட்டர் தண்ணீர்ல 2 லிட்டர் சூடோமோனஸ் திரவம், அப்புறம் 200 கிராம் சுண்ணாம்பு தூள், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து
1: வச்சுக்கிட்டோம்ல.
0: இதுல அந்த விதை கிழங்குலாம் வச்சிருந்தோமா, அதை எடுத்து அப்படியே முக்கி ஒரு 10 நிமிஷம் நிழல்ல அப்படியே உலர்த்தி, அதுக்கு பிறகுதான்ப்பா நம்ம நடவு செய்யணும்.
1: எதுக்காக காத்த முத்த?
0: எப்பா வேரழுகள் அப்புறம் நூற்புழு தாக்குதல் இதெல்லாம் விதை கிழங்கு மூலியமா வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு.
1: சரி,
0: இப்ப நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டோம்.
1: ஆமா,

0: விதைக்கிழங்கு நட்ட ஒரு வாரத்துக்குள்ளார இந்த குழிக்குள்ள காற்று புகாமல் இருக்கணும். அதுக்கு நம்ம கிழங்க சுத்தி நல்லா இறுக்கமா மண் அணைச்சு நல்லா காலால் நல்லா மிதிச்சு விட்டுணும்.
1: சரி சரி சரி.
0: காத்து அதிகமா உள்ள போக கூடாது. சரியா? இதுல கவனமா இருந்திருப்பா.
1: சரி.
0: மண்ணோட ஈரத்தை பொறுத்து நாம தண்ணி பாய்ச்சணும்.
1: காதமுத, நான் தண்ணி பாசும் போது வாய்க்கால பாசலாமா இல்ல குழிக்கு குழி மொண்டு ஊத்தலாமா?
0: ஏப்பா, வாய்க்கா பாசனம்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, தண்ணி வந்து அதிகமா தேங்குற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா பூஞ்சான நோய் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா நீ இப்ப செடிக்கு செடி தண்ணி ஊத்துறேன்னு வச்சுக்க, உனக்கே தெரியும் அதிகமா ஊத்த மாட்ட, பார்த்து ஊத்துவ. அதனால இந்த வாய்க்கா மூலியமா பாசுறோம்னா மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா தண்ணி தேங்கி நிக்க விடக்கூடாது. ஒரு 25-30 நாள்ல குருத்து தெரியும், 40-45 நாள்ல இலை வர ஆரம்பிச்சிரும்பா.
1: சரி.
0: 3வது மாதத்துல 10 நாளைக்கு ஒரு முறை செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்த கரைசலை பாசன நீரோட கலந்து விடணும்.
1: கதமுத்த, ஜீவாமிர்தம் வீட்டுல இருக்குப்பா, அது என்ன செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம்?
0: ஒண்ணு இல்லப்பா, 200 லிட்டர் ஜீவாமிர்தம், அது கூட 2 கிலோ கடலை புண்ணாக்கு, 2 கிலோ எள்ளு புண்ணாக்கு, இத கலந்து ஊற வச்சு 2 நாள் இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த செறிவூட்டப்பட்ட ஜீவாமிர்தம் கரைசல் தயாராயிடும்பா. அதைதான் நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி சரி.
0: இது இல்லாம 15 நாளைக்கு ஒரு முறை 10 லிட்டர் தண்ணீர்ல 150 மில்லி ஈஎம் கரைசல், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்காக, நுண்ணூட்ட சத்துக்காக அத வந்து நம்ம கொடுத்து முட்டை அணைச்சு விடணும். அதுக்கு பிறகு தேவைய பொறுத்து களை எடுத்துக்கணும். 8வது மாதம் குளத்தெல்லாம் ஆரம்பிச்சிடணும் வச்சுக்க.
1: 8 மாசம் ஆயிடுதா?
0: ஆமாப்பா, 8 மாசத்துக்கு அப்புறம் தான் குளத்தை

0: அதை பயன்படுத்தலாம்.
1: சரி சரி,
0: இதெல்லாம் பண்ணோம்னா இந்த நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல் இது இல்லாம நம்ம பாத்துக்கிட்டு நல்ல வருமானத்தை ஈட்டலாம்ப்பா.
1: பரவாயில்ல காதுமுத்த, என்னுடைய நிலத்துல இது வரைக்கும் நான் ரஸ்தாளி சாகுபடி பண்ணலப்பா. நல்ல ஒரு அருமையான தகவல் சொல்லிக்கிற, ரொம்ப நன்றிப்பா உனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, நீ வேற மச்சினிச்சிக்கு மஞ்சள் நீருக்காக போயிட்டு இருக்க, நான் இன்னும் உன்கிட்ட பேச வரும்ல, நீ சீக்கிரம் கிளம்பு கிளம்பு போயிட்டாப்பா.
1: ஆமா ஆமா காதுமுத்த, என் பொஞ்சாதி டவுனுக்கு போனாலும் இன்னும் காணணும் தேடுவா, நான் கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா போயிட்டாப்பா.
1: சரி சரி, நீ பாத்து போயப்பா.
0: சரிப்பா சரிப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் ரஸ்தாளி வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு

0: வகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பதும் சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.

தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55, 27 நொடி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் அறிவோம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். வழங்குபவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. பூஞ்சைகள் என்பது குளோரோஃபில் இல்லாத ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாத யூகாரியாட்டிக் உயிரினங்களாகும். எனவே தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரிக்க முடியாது. அதற்கு பதிலாக இறந்த தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற கரிமப் பொருட்களை சிதைத்து அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி வாழ்கின்றன. சில பூஞ்சைகள் உயிருள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் மீது ஒட்டுண்ணிகளாக வாழ்கின்றன. மேலும் சில பூஞ்சைகள் தாவர வேர்களுடன் கூட்டுறவு அமைத்து இரு உயிரினங்களுக்கும் நன்மை அளிக்கின்றன. இதனால் பூஞ்சைகள் இயற்கை சூழலில் மிக முக்கியமான உயிரினங்களாக கருதப்படுகின்றன. பூஞ்சைகள் உலகின் அனைத்து சூழல்களிலும் காணப்படுகின்றன. மண், நீர், காற்று, அழுகிய இலைகள், மரக்கட்டைகள், ஈரமான காடுகள், விவசாய நிலங்கள், சதுப்பு நிலங்கள், ஏரிகள், குளங்கள் மற்றும் கடலோர பகுதிகளிலும் இவை வளர்கின்றன. அதிக ஈரப்பதம் மற்றும் மிதமான வெப்பநிலை உள்ள இடங்களில் பூஞ்சைகளின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். நுண்ணோக்கியில் மட்டுமே காணக்கூடிய நுண் பூஞ்சைகள் மைக்ரோஃபஞ்சை முதல் காளான் போன்ற பெரிய பூஞ்சைகள் வரை பல்வேறு வடிவங்களில் காணப்படுகின்றன. இவற்றின் உடல் ஹைஃபே எனப்படும் நுண்ணிய இழைகளால் ஆனது. பல ஹைஃபாக்கள் இணைந்து மைசீலியம் என்ற வலை அமைப்பை உருவாக்குகின்றன. இந்த மைசீலியத்தின் மூலம் பூஞ்சைகள் கரிமப் பொருட்களை சிதைத்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. சுற்றுச்சூழலில் பூஞ்சைகள் சிதைப்பான்கள் டீகம்போசர்ஸ் என அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் உயிரினங்கள் இறந்த பிறகு அவற்றின் உடலில் உள்ள செலுலோஸ், லிக்னின், பெக்டின் போன்ற சிக்கலான கரிமப் பொருட்களை எளிய கனிமச் சேர்மங்களாக மாற்றுகின்றன. இந்த சிதைவு செயல்முறைகளால் மண்ணில் மீண்டும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் சேர்க்கப்படுகின்றன. இதன் மூலம் மண் வளம் அதிகரித்து புதிய தாவரங்கள் ஆரோக்கியமாக வளர தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கின்றன. பூஞ்சை

0: உயிர்கள் இல்லையெனில் இறந்த உயிரினங்கள் இயற்கையில் தேங்கி கரிம கழிவுகள் அதிகரித்து ஊட்டச்சத்து சுழற்சி முற்றிலும் பாதிக்கப்படும். பூஞ்சைகள் உயிரியல் சமநிலையை பேணுவதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. மண்ணில் வாழும் நுண்ணுயிர்கள், பாக்டீரியாக்கள், மண்புழுக்கள் மற்றும் பிற உயிரினங்களுடன் இணைந்து கரிமப் பொருட்களை சிதைத்து மண்ணின் அமைப்பை மேம்படுத்துகின்றன. இதனால் மண்ணின் நீர் பிடிக்கும் திறன் அதிகரிக்கிறது, மண் காற்றோட்டமும் மேம்படுத்துகிறது. இந்த மாற்றங்கள் தாவர வேர்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து ஆரோக்கியமான தாவர வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.

0: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு உதவும் வகையில் இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமது சுதந்திர தின உரையில் அடுத்த ஓராண்டிற்குள் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதிற்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு இன்று காலை 8:45 அளவில் கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்த உள்ளார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலைவிழா 2026 கடற்கரை சாலை காந்தி திடல் கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் உள்ளிட்ட 5 இடங்களில் நேற்று தொடங்கியது. இன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இக்கலைவிழா நடைபெறும். இவ்விழாவில் உள்ளூர் கலைஞர்கள் மட்டுமின்றி மகாராஷ்டிரா, குஜராத், கேரளம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த கலைக்குழுக்களின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன என்று புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. மாகேயில் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்குதல் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு போர்வை காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சியை குடிமை பொருள் வழங்கல் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து நேற்று துவக்கி வைத்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் நாள்தோறும் 12 லட்சம் பயணிகள் ரயிலில் பயணித்து வருவதாக கோட்ட மேலாளர் திரு சைலேந்திர சிங் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:18. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது புதுவை புதுமை. இதில் செய்தி மலர்.
3: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

0: புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா மற்றும் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நேற்று நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றினார் முதலமைச்சர் திரு ரங்கசாமி.
1: எங்கும் சுதந்திர

0: சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்ற மகாகவி பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாம் அனைவரும் சுதந்திரத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் சுதந்திரத்தை பெறுவதற்காக தன்னலம் கருதாது நாட்டின் நலன் ஒன்றையே கண்ணென கருதி தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்த தியாக தலைவர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூர்ந்து போற்றுவது நம் அனைவரது தலையாய கடமையாகும். அந்த வீர மறவர்கள் அனைவருக்கும் உங்கள் சார்பாக எனது வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மக்கள் விரும்பும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதை இத்தருணத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். புதுச்சேரி மக்களின் யோகோபித்த ஆதரவோடு மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசியோடு வழங்குவதற்கு ஆக்கப்பூர்வமான பல வளர்ச்சி பணிகளை எனது அரசு மேற்கொண்டுள்ளது. கடந்த ஆண்டுகளில் எனது அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சிகளின் விளைவாக புதுச்சேரியில் தனி நபர் வருமானம் ₹3,06,119 உயர்ந்துள்ளது. உழவு தொழில் சிறக்கவும் வேளாண் பெருமக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்த 1,658 விவசாயிகளுக்கு சுமார் ₹1.28 கோடியும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 4,617 விவசாயிகளுக்கு சுமார் ₹4.81 கோடியும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ₹112 கோடி திட்ட மதிப்பீட்டில் 1 நாளுக்கு 2 லட்சம் லிட்டர் கையாளும் திறன் கொண்ட முழுமையான தானியங்கி மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட புதிய பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைகளை விரைந்து மேற்கொள்ள நவீன உயிர் வேதிவியல் பகுப்பாய்வு கருவிகளும் முழு தானியங்கி மின்னியக்க பிரிப்பாய்வு கருவிகளும் நிறுவப்பட்டுள்ளன. பொது மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவிற்கான புதிய கட்டிடத்திற்கான கட்டுமான பணிகள் ₹7.53 கோடி செலவில் நடைபெற்று வருகின்றன. பொது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவை, அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு, தொழில்முறை திறன் மற்றும் தொடர் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் காவல்துறைக்கு வழங்கப்படும் மிக உயரிய கௌரவங்களில் ஒன்றான குடியரசுத் தலைவர் வண்ண கொடியினை அண்மையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வழங்கி கௌரவித்தார். இப்பெருமைமிகு வண்ண கொடியை பெறும் 18வது மாநிலம் என்கிற பெருமையை புதுச்சேரி பெற்றுள்ளது.
1: விழாவில் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்களை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழா கோரிமேடு காவலர் பயிற்சி மைதானத்தில் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. இவ்விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கலந்து கொண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருதை வழங்கி சிறப்பித்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர் புதுச்சேரியின் பாரம்பரியம் குறித்தும் மகான் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் உன்னத பணிகள் குறித்தும் கூறினார். மேலும் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது புதுச்சேரிக்கு வழங்கப்படுவது மிகப்பெரிய கௌரவம் என்றும் புதுச்சேரியை மேம்படுத்துவதில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் கூறினார்.
2: மித்ரோயே, தக்ஷிண பாரத் கி ஆத்யாத்மிக் சேத்னா ஒரு சாஸ்கிருதிக் சேத்னா கி பூமிகா ஜீவந்த் பிரதீக் ஹமாரி புதுச்சேரி. ஸ்ரீ அரவிந்த் ஒரு மா கே லம்பே நிவாஸ் கே காரண் யஹாங் கி ஆத்யாத்மிக் சேத்னா கோ பகத் படி ஊர்ஜா மிலி ஹை. ந கேவல் புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்த் கே புதுச்சேரி நிவாஸ் நே பூரே தேஸ் கே ஆத்யாத்மிக் ரோட்மேப் கா ஏக் பிரகார் சே ஸ்தாபித் கர்னே கா காம் கியா ஹை. மகாகவி சுப்பிரமணியம் பாரதி கா லம்பா நிவாஸ் புதுச்சேரி சே சமகிர தக்ஷிண பாரத் சே ஹிமாலய கி சோட்டியோ தக் ராஷ்ட்ர பக்தி கா உத்கோஷ் இஸ்கி பூமி புதுச்சேரி கோ பனாதா ஹை. ஆஜ் புதுச்சேரி கோ ராஷ்ட்ரபதி புலிஸ் கலர் அவார்டு பிரதான் கர்னே கா காரியக்ரம் அபி அபி சமாப்த் ஹுவா. புலிஸ் கே லியே சர்வோச்ச சன்மான் ஹோதா ஹை. ஆஜ் சே ஹி புதுச்சேரி புலிஸ் தேஸ் கி உன் புலிஸ் ஃபோர்ஸஸ் மே சாமில் ஹோ கயா ஹை ஜிஸ்கோ राष्ट्रपति जी ने

0: अपना निशान प्रदान किया है। इस अवसर पर देश की महामहिम राष्ट्रपति द्रौपदी मुर्मू जी, हमारे सम्माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और गृह मंत्रालय की ओर से मैं पुदुचेरी की पुलिस और पुदुचेरी की जनता और मुख्यमंत्री पुदुचेरी को हृदय से बहुत बहुत बधाई और साधुवाद देना चाहता हूं। मित्रों, दक्षिण भारत में चार विभिन्न स्थानों में बिखरा हुआ ये पुदुचेरी और इसकी लॉ एंड ऑर्डर की चिंता करने वाली ये पुलिस फोर्स, आपकी कड़ी मेहनत, समर्पण और बहादुरी का ये प्रतीक है जो पुदुचेरी पुलिस का निशान आज मेरे सामने शान के साथ लहरा रहा है। प्रधानमंत्री जी का हमेशा से, विगत 12 साल से ये विजन रहा है कि यूनियन टेरिटरी को मजबूत किया जाए। पुदुचेरी को मजबूत करने के लिए कई सारे विकास के काम केंद्र सरकार द्वारा पुदुचेरी जनता के लिए किए गए।
1: விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உரையாற்றிய போது,
2: குடியரசுத் தலைவரின் இந்த தேசிய விருது புதுச்சேரி காவல்துறையினரின் உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். குடிமக்களின் பாதுகாப்பு முதல் நமது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நாகரிக சுரட்சா சங்கிதா மற்றும் பாரதிய சாட்சி அபிநியம் ஆகிய புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, புதிய டெக்னாலஜி பயன்பாடு வரை புதுச்சேரி காவல்துறை தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை பெருமையோடு குறிப்பிட நான் விரும்புகிறேன். குடிமகளின் குறை தீர்க்கும் இயக்கமாக மக்கள் மன்றம், பாரத பிரதமரின் நஷா முக்த பாரத், ட்ரக் ஃப்ரீ இந்தியா, போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கம், ஆபரேஷன் விடியால் பெண்களின் சமூக பாதுகாப்பை தன்னம்பிக்கை வளர்க்க வீரமங்க சேவை ஆகிய மக்களின் நம்பிக்கையை பெற்று இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலக அளவில் புகழ்பெற்றொரு அமைதியான சுற்றுலா தலமாக புதுச்சேரி வளர்ந்து வருகிறது. உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நம்பிக்கையோடு புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அதற்கு காரணம் நமது காவல்துறை. அதற்காக காவல்துறை டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறை வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, போதை பழக்கம் ஒழித்து பாரத பிரதமர் நக்ஷா முக்த பாரத் உருவாக்க இளைஞர்களை தேசத்தை கட்டமைப்புக்கு ஆக்கப்பூர்வமான பணியில் ஈடுபடுத்தும் மிகப்பெரிய பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது. அதை நோக்கி நீங்கள் செயல்பட வேண்டும். புதுச்சேரி காவல்துறைக்கு வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
3: இந்த விருது நம்முடைய புதுச்சேரியுடைய காவல்துறைக்கு கிடைத்த பெருமையாகும், ஒரு வெற்றியாகும். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆன்மீக பூமி, சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்ற ஒரு பூமி. இந்த பூமிக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகரித்து கொண்டு வருவதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். அதற்கு காரணம் ஒரு பெரிய பங்கு நம்முடைய காவல்துறையை சார்ந்ததாகும். புதுச்சேரிக்கு வருகிறந்தால் நாம் மகிழ்ச்சியோடு நம்முடைய நாட்டில் இங்கே கழித்து செல்லலாம், அமைதியான ஒரு சூழ்நிலை புதுச்சேரியில் எப்பொழுதும் உண்டு என்று எண்ணி வருகின்றவர்கள் நாம் தினமும் காண்கின்றோம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிற மாநில மக்கள் மட்டுமல்லாது அயல் நாடுகளை சார்ந்த வெளிநாட்டினவர் இங்கே வந்து தங்கி செல்வதையும் நாம் காண்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் ஒரு அமைதியான சூழல் புதுச்சேரியில் இருப்பது தான். அந்த அமைதியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது நம்முடைய காவல்துறையுடைய பெரிய பங்காக இருப்பதை நாம் காண்கின்றோம். அதற்குரிய விருது தான் இந்த உயரிய விருது. இது நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு இந்திய குடியரசுத் தலைவரால் நமக்கு வழங்கப்படுகின்றது. இது நம்முடைய சீருடையில் அணிகின்ற ஒரு விருது. இந்த விருதினை பெறும் பொழுது நம்முடைய முன்னாள் பணியாற்றிய காவல்துறை சார்ந்த அனைவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவலர்களும் எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குகின்ற நிலையில் இது இருப்பதை நாம் காண முடியும்.

0: இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் இருந்த அத்தனை குறைகளையும் களைந்து காவலர்கள் சிறப்போடு பணியாற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. மன அழுத்தம் இல்லாமல் அவர்கள் பணியாற்றுவதற்குரிய நிலையை உருவாக்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது.
1: மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு. பிரிவு

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500க்கும் அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டுத் திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. பிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம்

0: கடிதம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 18 லட்சம் இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம்.

0: ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25:28. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புரோஸ்டேட் கேன்சர் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். புரோஸ்டேட் கேன்சர் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரோஸ்டேட்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு சுரப்பி. அது நீர்ப்பை பிளாடருக்கு பக்கத்துல அந்த சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பியோட வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விந்து உற்பத்தியின் போது அது ஸ்மூத்தா செயல் பண்றதுக்காக திரவ ஒரு உற்பத்தி மேற்பட்டவர்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் இருக்கு. அப்பாவுக்கு அதை விட சீக்கிரம் வந்துச்சு, அவருக்கு அது அதை விட சீக்கிரம் வரும். அவங்களுக்கு 60 வயசு வந்துச்சுனா இவருக்கு 50-40. ஸோ அவங்கெல்லாம் வந்து 40 வயசுக்கு மேலேயே ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இருக்கா இல்லையான்னு. இந்த புரோஸ்டேட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதே யூரினரி சிம்டம்ஸ் தான். யூரின் போகாமல் அடைச்சிட்டு இருக்கிறது, யூரின் போகிற இடத்துல வலி, பரவிருச்சுன்னா போன் வீக்னஸ், போன் ஃப்ராக்சர். சில பேருக்கு வந்து எலும்பு முதுகு தண்டு எலும்பு உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு பெட்ல சேர்ப்பாங்க, பார்த்தா அவங்களுக்கு புரோஸ்டேட் கேன்சர் இருக்கும், அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்கும். எலும்பு வந்து கேன்சர் வந்து பாதிச்சு அதனால வந்து பரவி அதனால பிராக்சர் வரும். ஆனா கண்டுபிடிக்கப்பட்ட பத்தி தான் தெரியும் அது புரோஸ்டேட் கேன்சர்னால தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ புரோஸ்டேட் கேன்சர் இந்த மாதிரி பல வகையில வந்து வெளிப்படலாம். இது நம்ம வந்து யூஸ்வலா வந்து ஃபாரின்ல எல்லாம் இப்ப அந்த கேன்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இயர்லி ஸ்கிரீனிங், அதாவது முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்காக புரோஸ்டேட் கேன்சர் 40 இயர்ஸ் மேல இருக்கிறவங்க எப்ப வந்து ஏதாவது யூரோலஜி சிம்டம் சம்பந்தமா டாக்டரை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னா யூஷுவலா 3 வகையா பார்ப்பாங்க. ஒன்னு வந்து ஆசன் வாயில கை வச்சு டெஸ்ட் பண்றது, டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தா புரோஸ்டேட்ல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னு தெரியும், கட்டி இருக்கா, வளர்ச்சி இருக்கா, நாடியுல் இருக்கா, ஹார்டா இருக்கா, இதெல்லாம் பார்த்து இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கா அப்படின்னு. கேன்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பயாப்சி மட்டும்தான் கன்ஃபார்ம், நம்ம மீது எல்லாமே வந்து ஒரு தோராயமா சொல்றது தான், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, சந்தேகம் இருக்கு அப்படின்னு தான் தவிர பயாப்சி மட்டும்தான் 100% ப்ரூவ் பண்றதுக்கு. இது கேன்சர் தான் அப்படின்றது ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் சந்தேகப்படும் போது பயாப்சிக்கு நம்ம பின்னாடி போவோம். ப்ராஸ்டேட் கேன்சருக்கு வந்து நம்ம

0: ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசன்வாய் கை வச்சு டிஜிட்டல் ரெகுலரைசேஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம், இல்ல ஸ்கேன் பண்ணும்போது அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது அதுல ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னு நம்ம தெரியும், உள்ள கட்டி இருக்கு வளர்ச்சி இருக்குன்னு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இல்ல பிளட்ல யூஸ்வலா சீரம் பிஎஸ்ஏ அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், அது யூஸ்வலா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல பண்ணுவாங்க, குறிப்பா ஆண்களுக்கு மட்டும் தான் பண்ணுவாங்க, 40 வயசு மேற்பட்ட ஆண்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து அது அதிகமா இருந்தா இதெல்லாமே வந்து இது மூணும் பார்த்து இதெல்லாமே வந்து சந்தேகப்படக்கூடிய அறிகுறிகள், இது இருந்தா கண்டிப்பா கேன்சர் இல்லை பட் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் பயாப்சி பண்ணுவோம், ஊசி மூலமா ப்ராஸ்டேட் எடுத்து அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் போது கேன்சரா இல்லையான்னு பார்த்துட்டு அது கேன்சருக்கான அறிகுறிகள் இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு யூஸ்வலா ட்ரீட்மெண்ட் அந்த சுரபியை எடுக்கிறது தான், உள்ள அதிகபட்சம் பரவாம ப்ராஸ்டேட்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்டடா டியூமர் இருந்ததுன்னா அதை வந்து ப்ராஸ்டேட்டை நம்ம அப்படியே எடுத்துடலாம். ப்ராஸ்டேட் கேன்சர்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அது வந்து அதிகமா டேமேஜ் கொடுக்கக்கூடிய மிதமான பரவக்கூடிய கேன்சர் தான். ஸோ அதனால அதுக்கு வந்து நம்ம ஏஜ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள ஹார்மோனல் தெரப்பி, அதாவது சில ஹார்மோன்ஸை வந்து நம்ம ரெகுலராக உட்கொண்டதுனால அந்த ப்ராஸ்டேட் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும், முழுமையாக குணப்படுத்த முடியலனாலும் அதை கட்டுப்படுத்தி வளராமல் வச்சிருந்து அவங்க வாழ்நாள் முழுக்க எந்த தொந்தரவும் இல்லாமல் வலி இல்லாமல் எதுவும் இல்லாமல் அவங்க வாழ்நாள் முழுக்க இருக்கிறதுக்கான வழிவகைகளும் இருக்கு. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ப்ராஸ்டேட் கேன்சர் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புத்தம் புதிய காலை பொழுது துள்ளலான இசையோடு உங்க மனசை தொடுற பாடல்களோடு உங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்க நான் உங்க ஆர்ஜே தமிழ். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டியூன் பண்ணி கேட்டுட்டு இருக்க அனைத்து நெஞ்சங்களுக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம் சொல்லிக்கிட்டு வணக்கம் மக்களே ஷோக்காக நான் உங்க தமிழ் வந்திருக்கேன். இந்த நாள் உங்க எல்லாருக்கும் பிடிச்சமான நாளா அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே ஷோல வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கும். இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோட ஸ்பெஷாலிட்டி ஃபேஸ்புக் கேள்வி இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்டுறேன். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் முதல் பிரத்யேக ராணுவ மருத்துவத்துறை எங்கு தொடங்கப்பட்டது? இதுதான் நம்மளோட ஃபேஸ்புக் கேள்வி. தமிழ் கொஞ்சம் இன்னும் ஒரு தடவை சொல்லிருங்களேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதனால உங்களுக்கு மறுபடியும் கேள்வியை உருவாட்டி சொல்றேன். இந்தியாவின் முதல் பிரத்யேக ராணுவ மருத்துவத்துறை எங்க தொடங்கப்பட்டது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏஆர் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜ்ல ஆன்சர்ஸ கடகடகடன்னு கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரு கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம ஷோவோட எண்ட்ல சொல்றேன். சோ நம்ம நிகழ்ச்சியின் தொடக்கமா ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். மனாத்த திரைப்படத்துல இருந்து

வணக்கம் மக்களே, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ யுவர் ஆர்ஜே தமிழ். நம்ம ஷோல இப்ப என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் தெரிஞ்சுக்க போறோம். தேசிய வங்கிகள்ல காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவுல உத்தரப்பிரதேசத்துல 1813, கர்நாடகால 1414, மகாராஷ்டிரால 1051, மேற்கு வங்கத்துல 946, தமிழ்நாட்டில் 675 இடங்களும் உட்பட 11403 காலி இடங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோனும் ஒரு படிவுல பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான வயது பாத்தீங்கன்னா 21/8/2026 தேதியின்படி 20-28 இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான பிரிமினரி மெயின் எக்ஸாம் மூலமா தான் இதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல இது எப்படி விண்ணப்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்றாங்க. சரிப்பா, இதுக்கு என்ன சார்ஜ் ஆகும், விண்ணப்ப கட்டணம் இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? பொது பிரிவினராக இருந்தா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ₹850 அப்படின்னு சொல்றாங்க. இதே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா ₹175 செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. விண்ணப்பிக்க கடைசி நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் 21ஆம் தேதி தான் கடைசி நாள். தேதியை மறுபடியும் சொல்றேன், இந்த மாசம் 21ஆம் தேதி தாங்க கடைசி நாள். சோ அதனால சீக்கிரமா எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. இதை பத்தின இன்னும் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ibbs.in

0: அப்படிங்கிற இணையதள முகவரியில் போயிட்டு எல்லா விவரங்களையும் பார்த்துக்கலாம்.
1: போலாமா?
2: சீரியஸ்லி? சீரியஸ்லி?
1: யா
2: ஓகே லெட்ஸ் கோ.

0: என்ன?
1: ஒன்றும் இல்லை.
0: தூங்குடா, கல்ல சீக்கிரம் எழுந்துக்கணும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம் மக்களே, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க, வித் மீ ஆர்ஜே தமிழ். இன்னைக்கு ஃபேஸ்புக் கேள்வியை மறுபடியும் உங்களுக்காக ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிடுறேன். இந்தியாவின் முதல் பிரத்யேக ராணுவ மருத்துவத்துறை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான பதில தான் நீங்க ஃபேஸ்புக் பேஜ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. மறுபடியும் கேள்வி உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்றேன், இந்தியாவின் முதல் பிரத்யேக ராணுவ மருத்துவத்துறை எங்கு தொடங்கப்பட்டது? சீக்கிரமா உங்க ஆன்சர்ஸை நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களே, கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் பிரெயின் போல. அடுத்ததான் நாம தெரிஞ்சுக்க போறது பாத்தீங்கன்னா, ஒரு வேலை வாய்ப்பு செய்திங்க. இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்துல காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இதுல என்னென்ன ஜாப் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் இப்ப சொல்ல போறேன். அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவுல நிதி 9, HR 40, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல 4, பாதுகாப்புல 4, IT 2, ஆக மொத்தம் 22 இடங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு என்னப்பா கல்வி தகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிப்ளமோ, BE, MBA அண்ட் CA. வயது பாத்தீங்கன்னா 18-30 இருக்கணும். இன்னொரு பிரிவுக்கு பாத்தீங்கன்னா 18-35 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான தேர்ச்சி முறை எக்ஸாமினேஷன் என்னவா இருக்கும்னா, ஆன்லைன் தேர்வு அண்ட் பர்சனல் இன்டர்வியூ, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை கண்டிப்பா ஆன்லைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். SC ST பிரிவினருக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொல்லுது. இதுக்கான கடைசி நாள் லாஸ்ட் டே 24/8/2026 அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க ஓவர்வியூ சொல்லிட்டீங்க தமிழ், நாங்க இன்னும் பிரீஃபா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்காக அந்த இணையதள முகவரியை சொல்ல போறேன். spmcil.com. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், spmcil.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனோட பிரீஃபான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

வணக்கம் மக்களே, ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம ஷோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. நம்ம ஷோவில் நான் ஸ்டார்டிங்கில் ஃபேஸ்புக் கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அந்த கேள்வி என்னென்னா, இந்தியாவின் முதல் பிரத்யேக இராணுவ மருத்துவத்துறை எங்கு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர்லாம் சொல்லுங்கள் ஃபேஸ்புக் கமெண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போதும் போதுங்கிற அளவுக்கு எல்லா நேயர்களுமே கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான பிரீஃபான இன்ஸ்கிரிப்ஷனும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். விடை: லக்னோ, உத்தரப்பிரதேசம். லக்னோவில் தான் தொடங்கப்பட்டுச்சு. இந்தியாவின் முதல் பிரத்யேக இராணுவ மருத்துவத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி மெடிசன், இது July 29, 2026 அன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கக்கூடிய காமன் மருத்துவமனை, அதாவது கமாண்ட் ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் தொடங்கப்பட்டிருக்கு. யாரால தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கால தான் இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இது ஆயுதப்படைகளின் மருத்துவ சேவைகள் AFMS அப்படிங்கிற இயக்கத்தின் கீழே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நான் இந்த கேள்வியை கேட்டதுமே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம நேயர்கள் எல்லாருமே டக்கு டக்கு டக்குன்னு கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. யார் யார் அப்படிங்கிறத வாசிக்க போகிறேன். இப்போ ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லருந்தும், அந்தோரி ராஜ் சென்னையிலருந்தும், புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலனும், சுகன்யா பரத் சென்னையிலிருந்தும், புலுவாபாளையம்லேருந்து ஆனந்தமுருகனும், திருவாரூர் கொடிக்கால்பாளையம்லேருந்து ஷாகுல் ஹமீத் ராஜாவும், கேடார்லேருந்து அன்பும், வீரவநல்லூர்லேருந்து கருணாநிதியும், வீரா செந்தில் முருகன் அப்படி இனிஷியல் போட்டு விளக்காப்பாடி கடலூர் மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி பேரை கொடுத்துருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, கொடிக்கால்பாளையம்லேருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவங்களும், தில்லை வளவன்லேருந்து ராஜனும், எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீதும், பெரிய வளையம்லேருந்து கி ரவிச்சந்திரன் அவர்களும், மதுரையிலிருந்து சோ சண்முகசுந்தரமும், பிரபு வீரா ராஜபாளையம்லேருந்தும், கீர்த்திவாசன் பாண்டிலிருந்தும், செஞ்சி சிங்கவரம்லேருந்து கலைவாணி கனிஷ்மாவும், எஸ் சேப்பு விஜயராகவன் மேலவோடுதுறை அப்படிங்கிற இடத்துலருந்தும் கரெக்டாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். நான் ட்ரை பண்ண தமிழ், என்னால் கமெண்ட்ஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கும் இன்னும் முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. அடுத்த ஷோ நம்ம எஃப்எம் ரெயின்போல நம்ம புதுவை. உள்ள ஸ்டுடியோக்கு வர வேண்டிய ஆர்ஜே வந்துட்டாங்க, வெளியவும் ஆர்ஜே போயிட்டு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷோவையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. வரும் பாடலுடன் வணக்கம் மக்களே ஷோ நிறைவு பெறுகிறது.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். இப்பயணத்தின்போது சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கல்வி, நினைவு மற்றும் இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். செங்கல்பட்டில் உள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் திரு ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்க உள்ளார். முன்னாள் பாரத பிரதமரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அடல் பிகாரி வாஜ்பாய் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. டெல்லி தலைநகரில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடல் வளாகத்தில் அவருக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. தேச சேவையில் தம் வாழ்வை அர்ப்பணித்த, தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு சிறந்த அரசியல் ஆளுமை வாஜ்பாய் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது வலைதள பதிவில் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் ராஜஸ்தானின் 17 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மின்னணு முறையில் தொடக்கி

வைக்க உள்ளார். மேலும் ரோஸ்கர் உற்சவ திட்டத்தின் கீழ் புதிதாக பணியில் சேர்ந்த 10,500 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்க உள்ளார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு இன்று காலை 8:45 மணியளவில் கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்த உள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: வாரம் முழுதும் ஓடிய மனதுக்கு ஒரு ஓய்வு வீசக்கூடிய நாள், குடும்ப சிரிப்பை கைகளில் தாங்கி கனவுகளை கொஞ்சும் ஒரு இனிய நாள், காஃபியின் மனமும் காலை தென்றலும் சேரும் அந்த இனிய நேரம், அவசரம் மறந்த அன்பை அரவணைக்கக்கூடிய ஒரு பொன்னான தருணம், நாளை நோக்கி நம்பிக்கையோடு விதைக்கின்ற இன்றைய நாளை இனிமையாக்கும் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. சோ உங்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள் வாழ்த்துக்கள் மக்களே. அலைகள் பாடும் அழகிய மொழி, அதை கேட்கும் இதயம்தான் புதுச்சேரி. கடற்கரை காற்றில் கதைகள் காது, காலை சூரியன் கனவுகள் தீட்டும், பிரெஞ்சு தெருக்களின் பழமையும் தமிழ் மண்ணின் பாசமும் ரெண்டும் கை கொடுத்திருக்கும் ஒரு அழகான அன்பின் நகரம் தாங்க புதுச்சேரி. மாலை நேர கடற்கரையில் மனக்கவலைகள் அப்படியே கரைந்து போகும், ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு நினைவு, ஒவ்வொரு அலையும் ஒரு ஒரு கவிதை, கலையும் கலாச்சாரமும் காதலும் அப்படின்னு ஒன்றாக அணிந்திருக்கும் அழகான ஒரு நகரம் தான் புதுச்சேரி. ஸோ அந்த புதுச்சேரியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஷோ தான் நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர் ஜெயபவானி. நேரம் சரியாக 8:09. இப்படி கலையும் கலாச்சாரமும் இருக்கக்கூடிய நம்மளுடைய புதுச்சேரியில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே இந்த இடத்துல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: பேசலாம் நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜேவோடு. வணக்கம்.
3: வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் வந்திருக்கிற ஊர், அதுக்கு முன்னாடி ரொம்ப இன்ட்ரோ அதிகமா கொடுத்துட்டாங்க, சோ நானும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம முப்பதுவை ஷோக்காக வந்திருக்கிற ஊர் வந்து பாண்டிச்சேரியோட ஒரு ஹார்ட் ஆஃப் த லேண்ட் சொல்லலாம், ஒரு மையப்பகுதி. அதாவது நீங்க விழுப்புரம் போனீங்கன்னா இந்த ஊரை கிராஸ் பண்ணாம போக முடியாது. அந்த கோட்டை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது சொல்லுவாங்களா, அந்த மாதிரிதான் இந்த ஊரை தாண்டி யாரும் போக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு முக்கியமான ஊர். இந்த ஊரை சுத்தி வந்து எல்லாமே டெவலப் பண்ணா சொல்லலாம். இந்த ஊர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சின்ன கிராமமா இருந்த ஒரு ஊர் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஊரோட பேர் சொன்னா தெரியாதுன்னு சொல்றவங்க இல்ல, அந்த அளவுக்கு சொல்லலாம். புதுச்சேரியில ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஊர்னு சொல்லலாம் இந்த ஊர். சரி, ஓவரா கொஞ்சம் பில்டப் கொடுத்துட்டேன், எந்த ஊர் சொல்லிடுறேன். இந்த ஊரோட பேர் வந்து மூளைக்குளம். இந்த மூளைக்குளம் எங்க இருக்குன்னா புதுச்சேரி மாநிலம் உழவக்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில தான் இருக்கு. இந்த மூளைக்குளம் பகுதியை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா முத்திரையர்பாளையம், தர்மபுரி, மேரி உழவர்கரை, உழவர்கரை, ரெட்டியார்பாளையம், இந்த பக்கம் சுல்தான்பேட்டை, தக்கக்குட்டை, ஜே ஜே நகர், அன்னை திரேசா நகர், கிச்சவிரன்பேட், கோபாலன் கடை, வில்லியனூர், இந்த பக்கம் மணவெளி. சோ ஏகப்பட்ட ஊர்கள் வந்து இந்த ஊரை சுத்தி இருக்கு. இந்த ஊரை சுத்தி தான் எல்லா ஊருக்கும் போகலாம்னு சொல்லலாம். ஏன்னா விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வந்து இந்த ஊர்ல தான் போகுது. அது மாதிரி வந்து நீங்க உளவாய்க்கால் போகணும், 10 கண்ணு போகணும்னா இந்த ரோடு வழியா நீங்க போகலாம். சோ எல்லா ஊருக்கும் ஒரு முக்கியமான ஒரு மெயின் பாயிண்டா சொல்லலாம். இந்த ஊரை பத்தி கொஞ்சம்

0: நிறைய சொல்லிட்டான், இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்றேன் அப்புறமா. பட் இப்ப ஒருத்தவங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசல, வணக்கம்.
1: வணக்கம், என் பேர் சாமுந்தேஸ்வரி.
0: பாட்டி சொல்லணும் கேட்கற மாதிரி சொல்லிட்டீங்க, சொல்லுங்க. எங்க என்ன பண்றீங்க மேடம்?
1: நான் வீட்டுல தான் இருக்கேன்.
0: எத்தனை வருஷமா இந்த மூலகுளம் பகுதியில் இருக்கீங்க?
1: நான் ஒரு 30 வருஷமா இருக்கேன்.
0: 30 வருஷம். அப்படின்னா நீங்க வந்து இந்த ஊரை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட சொந்த ஊர் எது மேம்?
1: எனக்கு சென்னை.
0: சென்னை பெஸ்டா? இதெல்லாம் கேட்க மாட்டேன் நானு. சொல்லுங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது இந்த மூலகுளம் பகுதி எப்படி இருந்தது?
1: பாண்டிக்கு தான் போனோம். சின்ன சின்ன கடைங்க தான் இருக்கு. இப்ப வந்து எல்லாமே நம்ம மூலகுளத்திலேயே வாங்குற மாதிரி எல்லாமே இருக்கு.
0: வரும்போது பார்த்தோம் வேற லெவலில் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூலகுளம் பகுதிக்கு மூலகுளம் பேர் வந்துச்சு, சொல்லுங்க.
1: அது வந்து மெயினாக ஒரு மூளையா இருந்ததுனால அது பேர் மூளைக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் அதுக்காக தான் அது மூளைக்குளம்னு வச்சாங்க. இப்ப அதை சொல்லி சொல்லி மூலகுளம்னு அப்படியே அதுக்கு பேர் வச்சுட்டாங்க.
0: ஒரு பெரிய குளம் இருக்கு, அதை சொல்றீங்களா?
1: பக்கத்துலயே இருக்கு மூலகுளம், சைட்லயே மூளைக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையா இருக்கிறதுனால மூளைக்குளம். அதை மாதிரி சொல்லி சொல்லி எல்லாமே மூலகுளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு.
0: பரவாயில்ல, பேச்சு வாக்கில் மூலகுளம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ டெவலப்மெண்ட் சொன்னீங்க, எங்கே பார்த்தாலும் கடைகள் இருக்கு, எல்லா தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்குது.
1: எல்லாமே இருக்கு, எல்லா பொருளும். நம்ம சின்ன கடை மட்டும்தான் அப்போல்லாம் இருக்கும். நம்ம எல்லாமே வாங்கணும்னா பாண்டிக்கு மட்டும்தான் போகணும். இப்போ நம்ம பாண்டிக்கே போக வேண்டாம், எல்லா கடையுமே இங்கே இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பெட்ரோல் பேங்க், என்னென்ன நம்ம தேவைப்படுற பொருள் எல்லாமே நம்ம மூலகுளத்திலே வாங்கிக்கலாம். வெளியில் போக வேண்டிய அவசியமே கிடையாது.
0: சரி, இப்போ இந்த மூலகுளம் பகுதியிலேருந்து எந்தெந்த ஊருக்கு போகலாம்?
1: மூலகுளத்துலேருந்து வெளியனூர் போகலாம், பாண்டி போகலாம், விழுப்புரம் போகலாம், சுல்தான்பேட்டை போகலாம். அது பக்கத்தில் பார்த்து நிறைய நகருங்க அங்கே இருக்கு, அங்கே போகலாம். பக்கத்தில் வந்து ரெட்டியார்பாளையம், ஜெயா நகர், முத்துரைப்பாளையம், தருமபுரி, அப்புறம் ஜேஜே நகர்.
0: அருமா ஊருக்கும் வந்து நடுவில் இருக்குன்னு சொல்றீங்க.
1: மூலகுளத்துலேருந்து தான் நம்ம எல்லா இடத்துக்குமே போக முடியும். பக்கம் போகணும்,
0: பாண்டிக்குள்ள என்ட்ராகும் போது எங்களை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். எங்களை தாண்டி தான் நீங்கள் பாண்டி விட்டு வெளியே போகணுன்றீங்களா?
1: ஆமாம், பாண்டி பாண்டி மட்டும்தான். அப்போ இப்போ பாண்டியிலேருந்து நிறைய ஊர் வந்து டெவலப் ஆகிருக்கு. நாங்கள் இங்கே இருக்கிற ஏரியாவே எங்களுக்கு வந்து மூலகுளமாக இப்படி இருக்குது, மூலகுளம் இப்படி மாறுமான்னு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு மூலகுளம் மாறி இருக்கு.
0: நீங்கள் 30 வருஷத்துக்கு ஒரு முடிவு, எப்படி இந்த இந்த ஊர் வந்து விவசாயம் பண்ணதாக சொன்னாங்க, என்னெல்லாம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க?
1: இங்கே மரவள்ளி, கம்பு, கேழ்வரகு, மல்லாட்டை, அதுக்கப்புறம் நிறைய விளைஞ்சிருக்கு. நெல்லாம் விளையன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு தெரியல. அதெல்லாம்
0: மரவள்ளி எல்லாம் பாத்துருக்கேன்,
1: மரவள்ளி பாத்திருக்கேன், கம்பு பாத்திருக்கேன், மல்லாட்டை பாத்திருக்கேன், கேழ்வரகு இதெல்லாமே விளைஞ்சிருக்கு. அதெல்லாம் நான் பாத்திருக்கேன்.
0: என்ன வகையான பாசனம் அப்பெல்லாம் பயன்படுத்துறாங்க? ஏரி பாசனம்?
1: ஏரி வந்து உஸ்தேரின்னு இருக்கு, அதுல இருந்து வந்த தண்ணியில தான் இங்க இருக்கிற விளையறது எல்லாத்தையுமே அந்த பாசனமா அதை பயன்படுத்தினாங்க. ஆமா,
0: அதுவே இப்ப இந்த ரெண்டு பக்கமும் வாய்க்கால் போயிட்டு இருக்கு. இந்த வாய்க்கால் நேரம் எங்க போகுது? இந்த ஏரி தண்ணியெல்லாம் எங்க போயிருக்குமா?
1: வேல்ரம்பட்டுக்கு போவோம் அந்த ஏரி எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அது பேசுறாங்க.
0: வேல்ரம்பட்டு ஏரியில போய் இந்த தண்ணி எல்லாம் கலந்துருமா? இந்த மூலகுளம் இந்த குளத்துக்கும் வந்து ஏரியில இருந்தா தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க.
1: உண்மையா சொல்றாங்கப்பா, ஆனா அது நான் பார்த்தது இல்லை. ஆனா மூலகுளம் அந்த தண்ணியெல்லாம் இருந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா ஏரியில இருந்து அங்க வந்தது அப்ப கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்தது.
0: இதெல்லாம் பாக்கல, மரளுக்கு எங்கழிஞ்சது மட்டும் பாத்துருக்கீங்க.
1: ஆமா, அதெல்லாம் விளைஞ்ச நிலங்கள்லாம் அப்படி இருந்தா இப்பதானே பிளாட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க.
0: ரொம்ப மிஸ் பண்றீங்களா அந்த அந்த பாஸ்ட்? அதெல்லாம் மிஸ் பண்றீங்களா?
1: ஆமா, ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா அதெல்லாமே இப்ப பாக்க முடியல. நம்ம பார்த்ததுனா பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க பாக்க முடியல.
0: இப்ப நீங்க திரும்ப வந்து அந்த 30 வருஷத்துக்கு முடி இருக்கிற அந்த மூலகுளம் வேணும்னு சொல்றீங்களா, இல்ல உங்க ஊர் சென்னை வேணும்னு சொல்றீங்களா?
1: இல்ல, மூலகுளமே நல்லா இருக்கு. இப்ப பாண்டிச்சேரியே நல்லா இருக்கு, அதனால நம்ம சென்னையோட பாண்டிச்சேரி நல்லா இருக்கு.
0: இல்ல, இப்ப நீங்க சென்னைக்கு போகணும்னு சொன்னா கூட போக மாட்டீங்க?
1: போவோம், ஆனா நம்ம ஊர் விட்டுட்டு போக முடியாது.
0: கையில தூக்கிட்டே போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம் மூலகுளம் பகுதியை பத்தி. நன்றி மேடம்.
1: தேங்க்யூ. தேங்க்ஸ்.
0: மக்களே, இந்த மூலகுளம் பகுதியை பாத்தீங்கன்னா வந்து இந்த சொல்றாங்க, இந்த ஒரு குளம் இருக்குல்ல, இந்த குளம் வந்து மூளையா ஒரு பெரிய குளம் இருக்குங்க. இந்த குளத்தை குளத்தோட பேரை தான் வந்து மூளை குளம்னு அப்ப சொல்லுவாங்களாம். இப்போ பேச்சுவாக்குல மூளை குளம் அப்படியே மூலகுளம் அப்படி மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த குளத்துக்கு தண்ணி வந்து ஊசுடியிலிருந்து திறப்பாங்களாம். இந்த குளம் ஃபுல்லா ரம்பிட உடனே இந்த குளத்துல இருந்து வாய்க்கால்கள் மூலம் மற்றொரு குளத்துக்கு தண்ணி போகுமா, அந்த அளவுக்கு வந்து பாசனம் அப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குளத்துலதான் வந்து அப்பெல்லாம் வந்து சாமிகள் வந்து நீராடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா வகையான அந்த முக்கியமான விழாக்களும் இந்த குளத்தை சுத்தியே நடந்திருக்கிறதுனாலதான் இந்த ஊருக்கு மூலகுளம்னு பேர் இருக்கு சொல்றாங்க. சோ இன்னும் நிறைய தகவல்கள் மூலகுளம் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரெயின்போ புதுவை 102.8.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.

0: ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவாலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். த ஹெட்லைன்ஸ். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அர்ஜஸ் ஆல் பார்ட்டிஸ் டு சப்போர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் விமென்ஸ் ரிசர்வேஷன் இன் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசெம்பிளிஸ் டு ஸ்ட்ரெங்தன் விமென்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் ஷேப்பிங் இந்தியாஸ் பாலிசிஸ். Prime Minister announces free online coaching for competitive exams aspirants to ease financial burden on their families. 1 crore youths to be trained in artificial intelligence in next 1 year. Suryapath Tiranga, first of its kind campaign involving Indian missions in over 50 countries, concludes in San Francisco. Government rolls out foreign asset disclosure scheme for small taxpayers. And in chess, world number one Magnus Carlsen retains eSports World Cup title. And now the news in detail. Prime Minister Narendra Modi has announced to provide free online coaching for students belonging to poor and middle class families. In his address to the nation, Mr. Modi said the move is aimed

0: In Mayurbhanj district, the rising color river swept away a youth at Kaptipada. The IMD has issued red warning for Mayurbhanj and Baleswar and orange warning for six districts. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: On to sports. In chess, world number one Magnus Carlsen has won the eSports World Cup title for the second year in a row by defeating Belarusian grandmaster Denis Lazarevic 2-0 in Paris, France. Representing Team Liquid, Magnus remained completely undefeated throughout the entire tournament. Meanwhile, American grandmaster Hikaru Nakamura secured the third place after defeating Elireza Firuza 4-1. In men's cricket, India will resume their first innings at the overnight score of 288 for 2 against Sri Lanka on the second day of the first test at the Gaul International Stadium today. Devdutt Padikkal remained unbeaten on 131, while Rishabh Pant was on 27 when stumps were drawn yesterday evening. KL Rahul retired hurt on 77. The game was cut short to 73 overs due to two rain breaks yesterday. Earlier, India won the toss and opted to bat first. And now for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
2: Thank you, Anuja. All dailies have covered Prime Minister's big shout-out to Gen Z on Independence Day and his warning against intellectual naxals. Seven pillars, one goal. PM lays out blueprint for Viksit Bharat, writes Hindustan Times. Red Fort rings with Vande Mataram for the first time as smiles, flags and patriotism fill air, writes the Times of India and all the other dailies. The Sunday Times also refers to an army dog shot in the leg by terrorists in Kishtwar getting President Independence Day honour for showing bravery and extraordinary courage. Government brings scheme to disclose foreign assets, opening a one-time window for taxpayers to declare their undisclosed foreign income, cites the Hindu. A Financial Express headline says, India closer to private nuclear power as draft rules issued. Under pressure amid regulatory heat and rising cost, this festive season to be testy for sweets makers is another headline in the Financial Express. A master plan for Delhi 2047 proposes the Havelis of Chandni Chowk to Latin's Delhi. Heritage buildings could soon get a lease of life by making them hotels and offices, notes the Sunday Express. And finally, the Economic Times carries a story of matchmaking startups using AI to narrow choices by creating user profiles based on dating history and personality, with traditional dating platforms losing steam. Under the headline, AI-led matchmaking apps getting all the investor love. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Saira. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges all parties to support implementation of women's reservation in parliament and state assemblies to strengthen women's contribution in shaping India's policies. Prime Minister announces free online coaching for competitive exams aspirants to ease financial burden on their families. 1 crore youths to be trained in artificial intelligence in next 1 year. Suryapat Tiranga, first of its kind campaign involving Indian missions in over 50 countries, concludes in San Francisco. Government rolls out foreign asset disclosure scheme for small taxpayers. And in chess, world number one Magnus Carlsen retains eSports World Cup title. And with that, we end the morning news. Have a nice day.
3: Akashvani Puducherry.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் சரியா 8:30 15 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: ஸோ இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல மூலகளும் பகுதியில இருந்தா நம்ம ஆர்ஜி ஆனந்த் நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரியோட பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளோட இணைக்கப்பட்டுதான் மூலகுளம் பகுதி. ஸோ அந்த பகுதி பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆர்ஜியோட இணைந்து பேசி வணக்கம்.

0: மறுபடியும் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ரெயின்போவின் நம்ம புதுவை நான் உங்க ராஜா பேசிட்டுருக்கேன். மக்களே, இன்னைக்கு நான் நிற்கிற இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு இருக்கிறேன். மெயின் ரோட்ல நிக்கல, ஏன்னா ரொம்ப டிராபிக்கா இருக்கு, ஸோ கொஞ்சம் தள்ளி வந்து இருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூலகுளம் பகுதியை பத்தி சொல்லணும்னா, இந்த மூலகுளம் பகுதியை சுத்தி நிறைய நகர்கள் வந்து புதுசா உருவாக்க சொல்லலாம். என்ன நகர்கள்னா, பாரிஸ் நகர், அய்யனா நகர், திருநகர், ஆதிகேஸ்வரர் நகர், மோதிலால் நகர், திருமலை தாயார் நகர், ஜே ஜே நகர், அப்புறம் ஏகப்பட்ட நகர்கள், மிக பேர் வந்து அன்னை தெரேசா நகர், ஸோ நிறைய நகர்கள் இந்த ஏரியாவில், இந்த ஏரியாவை சுற்றி உருவாகி இருக்கு சொல்லலாம். இது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ஏரியான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் பேச காத்திருக்கேன். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ வேணாம், வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். வணக்கம் சார். ஓகேவா, சரி, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மூர்த்திங்க.
0: மூர்த்தி, எங்க, எத்தனை வருஷமா சார் மூலகுளம் பகுதியில் இருக்கீங்க?
1: எத்தனை வருஷமான ஒரு 35 வருஷம் மூலகுளத்தில் இருக்கேன்.
0: உங்க சொந்த ஊர் மூலகுளம் தானே?
1: சொந்த ஊர் மூலகுளம்
0: தான். நீங்க பிறந்து வளர்ந்து தவழ்ந்து எல்லாமே இந்த ஊர் தான்?
1: மூலகுளம் தான்.
0: சொல்லுங்க, நீங்க பிறக்கும் போது இந்த ஊர் எப்படி இருந்தது?
1: நான் பிறக்கும் போது இருக்கும்போது ரொம்ப மோசமா இருந்தது.
0: எந்த ஒரு வசதி இல்லாம இருந்ததுங்களா?
1: வசதி இல்ல, ரோடு இல்ல, தண்ணி வசதி இல்ல, எந்த ஒரு வசதியுமே இல்ல. புரியுதா? அதுக்கு பிறப்பா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னுக்கு வந்தது.
0: சரி, நீங்க நீங்க சின்ன வயசா இருக்கும்போது பாக்கு எப்படி இருக்கு இந்த ஊரு?
1: ஒண்ணுமே ஒண்ணும்
0: அழகா
1: இருக்காது.
0: கம்மியா இருக்கு சொல்றீங்க, வீடும் அதிகமாவே இருக்காது. அப்ப
1: மக்கள் தொகை அதிகம் கம்மி தான், தவிர வீடும் அதிகமா இல்ல.
0: ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விளைச்சல் விவசாயம்
1: விளமே தான் எல்லாமே. தவிர விளமே இந்த பக்கம் அந்த மூலக்குளத்து பக்கத்துல பூரா எல்லாம் விளைச்சல் தான்.
0: சரி, இப்ப இந்த மெயின் ரோடு போயிட்டு இருக்குல்ல, விழுப்புரம் ரோடு, அப்ப எப்படி இருக்கும் அது?
1: அப்பெல்லாம் ரொம்ப மோசமா தான் இருக்கும்.
0: சின்ன ரோடு,
1: சின்ன ரோடு, இப்பதான் ரோடு ரொம்ப அகலமாச்சு. ஜனத்தொகை பெருக்க பெருக்கதான் எல்லாமே அதிகமாச்சு.
0: இல்ல, அப்ப வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ரோடா இருக்காது, சின்ன ரோடு தான். வாகனமும் அதிகமா இருக்கு.
1: இல்லையே, வாகனங்கள் அதிகம், எல்லாம் எல்லாம் வந்து சைக்கிள் தான். இப்பதான் எல்லாமே வாகனமே நிறைய இருக்கு. புரியுதா? வண்டி, காரு, பஸ், அப்பெல்லாம் எப்படி ஒரு மூலகத்துல இருந்து பாண்டிக்கு போனா கிட்டத்தட்ட அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் எடுக்கணும் பஸ்ஸுக்கு.
0: பஸ் கண்டிப்பா. ஆனா இந்த ஊரை தாண்டிதான் எல்லா பஸ்ஸும் போகணும்.
1: மூலகுளம் தாண்டிதான் எல்லாமே போகணும்.
0: எங்களை மீறி யாரும் உள்ள போக கூடாதுங்க.
1: மூலகுளம் எடுத்து, புரியுதுங்களா? அதை தாண்டிதான் எப்படி போனாலும் மூலகுளம் தான் எடுத்து.
0: அதான் எங்களை தாண்டி யாரும் உள்ள போக கூடாதுங்க புரிஞ்சு போட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மூலகுளம் குளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த குளம் எல்லாம் எப்படி இருக்கும்?
1: குளம் எல்லாம் நல்லா தண்ணி நிறைய இருக்கு.
0: நிறைய இருக்குங்களா?
1: நிறைய இருக்கும்.
0: வருஷம் ஃபுல்லா இருக்குங்களா?
1: வருஷம் பூரா இருக்கு. மழை பெய்யும், அப்பெல்லாம் மழை நிறைய பெய்யும். இப்பதான் மழை வர மாட்டேங்குது. அப்பெல்லாம் நிறைய மழை பெய்யும்.
0: வந்து மழை தண்ணி இல்லாம இந்த ஊசுடியில இருந்து வாய்க்கை
1: தண்ணி வரும். அப்பெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வாய்க்கால தண்ணி நிறைய போகும். நானே பாத்துருக்கேன், மூலகுளத்துல இருந்து தண்ணி வாய்க்கால நிறைய போகும். புரியுதா? மீன் கூட அதுல போகும்.
0: அப்படிங்களா? ஆமா. இப்ப இந்த குளத்துல என்னென்ன முக்கியமான நிகழ்வு நடக்குங்க? விழாக்கள் எதாவது நடக்குமா? இங்க
1: விழாக்கள் நடக்கும்போது மூலகுளத்துல அந்த சாமிக்கு பேரு மூலகுளம் தான். அந்த இடத்துல அந்த குளத்துல வந்து சாமி தான் நீராடும். புரியுதுங்களா? எல்லாம் சாமி தீங்கின்னு போய் வச்சு இந்த படிக்கட்டுல வச்சு அப்படி ஊத்தி தண்ணியை ஊத்தி அதுக்கு மறுபடியும் சாமி வெளியே.
0: அவ்வளவு சூப்பரா இருக்குங்க.
1: ஆமா, அவ்வளவு நல்லா இருக்கும்.
0: நினைக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு. சரி, இப்ப வந்து நிறைய வசதிகள் வந்துருச்சு உங்க ஊரை சுத்தி, ஏகப்பட்ட வசதிகள் வந்துருச்சு. இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு உங்க ஊரை பத்தி சொல்லும் போது.
1: கண்டிப்பா ரொம்ப பெருமை.
0: என்னென்ன வசதிகள் இங்க இருக்கு?
1: இங்க எல்லா வசதியும் இப்ப இருக்குமா? எல்லா வசதியும், காரு, பஸ், போக்குவரத்து, வண்டி, டூ வீலர்,
0: பெட்ரோல் பங்க், தியேட்டர்,
1: எல்லாமே இருக்கு.
0: ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கு.
1: எல்லாமே இருக்கு. எது பொருட்கள்?
0: மினி பாண்டிச்சேரின்னு சொல்ல வரீங்க?
1: ஆமா, மூலகுளம் ஒரு மினி பாண்டிச்சேரி. அதை தாண்டிதான் நம்ம போவோம்.
0: அப்படிங்களா? சரி, வேலைக்கு போறீங்களா? இருங்க, இப்ப இன்னொருத்தர் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: கௌரி.
0: கௌரி, இப்பதான் சின்ன தம்பி பிரபு, குஷ்மா இருக்கீங்க ரெண்டு பேரும். அவர் பிரபு போயிட்டாரு, நீங்க மாட்டிருக்கீங்க. சொல்லுங்க, எத்தனை வருஷமா நீங்க மூலகுளம் பகுதியில் இருக்கீங்க?
2: நாங்க ஒரு 20-30 வருஷமா இருக்கோம்.
0: இப்ப இங்க என்னென்னலாம் பயிர் வச்சிருப்பாங்க மேம்?
2: அங்க நெல் பயிர், கம்பு, மருவலி எல்லாம் சைடில் இருக்கும். வழி போக்குவரத்து அப்போதைக்கு நல்லா இல்லாத இருந்து இப்போதைக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு.
0: சரி, நீங்க விவசாய வேலை எல்லாம் செய்வீங்களா?
2: செய்யறோம்.
0: இல்ல, அப்ப செஞ்சிருக்கீங்களா?
2: அப்ப செஞ்சது இல்ல, அப்பெல்லாம் கொஞ்சம் போகல, தெரியாது. இப்பத்தி போறோம்.
0: எந்த ஒரு பயிர் வந்து அதிகமா இங்க பயிர் வச்சிருப்பீங்க?
2: நெல் பயிர் தான் அதிகம்.
0: மரவள்ளி, கரும்பு எல்லாம்?
2: கரும்பு, மரவள்ளி அதெல்லாம் கொஞ்சம் தற்போது செஞ்சது, நெல் பயிர் தான் அதிகம்.
0: எப்படி, ஏரி பாசனமா இல்ல மோட்டர் பாசனமா? அப்பலாம் இங்க
2: ஏரி பாசல் தான்.
0: ஏரி பாசல் தான்.
2: இப்பதான் மோட்டர்.
0: ஏரி தண்ணி அதிகமா வரும்போது எப்படி என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல?
2: ஏரி தண்ணி நிறைய வரக்குள்ள குளிப்போம், அந்த குளத்துல போய் குளிக்கலாம், நீர் ஆடுற மாதிரி போவோம். அதுக்கு முன்ன போனோம், ஆனா இப்ப போகல.
0: எங்க போக முடியல, இப்ப எல்லாம் மாறி போச்சு. இப்ப வந்து உங்க மூலகுளம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு ஊரா இருந்த ஒரு மூலகுளம். இன்னைக்கு மூலகுளம் தெரியாத ஆலயம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பாண்டிச்சேரி ஃபுல்லாவே ஃபேமஸான ஒரு ஊர்னா மூலகுளம். எப்படி நினைக்கிறீங்க?

0: ஊரை பத்தி யாரு கேட்டாலும் ஆஹா அப்படின்றாங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க?
1: இப்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம்.
0: ரொம்ப பெருமையா இருக்கு,
1: பெருமையா இருக்கு. இப்போ காலேஜ் உண்டு,
0: நன்றி. மக்களே, இன்னும் நிறைய பேர் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காங்க. மூலகுளம் பகுதியை பத்தி சொல்றதுக்காக தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: ஹாய் மக்களை, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டு இருக்க அதே நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக்கிட்டு இருக்க, நிகழ்ச்சியை மறக்காம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது கேட்கலாம். வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து, நேரம் 8:37:25.

0: நேர்களை நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போல இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கு. இதை வாசிக்கிறாங்க ஏபி எலிசபெத் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
3: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: எஃப்எம் ரெயின்போக்கு
4: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சிகள் ரசிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜி ஆனந்த் அவர்கள் மூலகுளம் பகுதியில இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மிகச்சக்கான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. தொடர்ந்து இணைந்து நம்ம நிகழ்ச்சியோட பேசிடலாம். ஆர்ஜியோடு வணக்கம்.
5: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து மூலகுளம் பகுதியில தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுற ஒரு குடும்ப தலைவர் காத்திருக்க பேசுறோம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: சகாயராஜ்.
5: சகாயராஜ் சார், எத்தனை வருஷமா மூலகுளம் பகுதியில் இருக்கீங்க?
6: ஒரு 2000 வருஷமா
5: இருந்தீங்களா?
6: 17 வருஷமா.
5: 17 வருஷமா இருந்தீங்களா? ரொம்ப யோசிக்கணும்.
6: பகுதியில இருந்தோம்.
5: அங்கிருந்து இங்க வந்துட்டீங்க? நீங்க வரும்போது மூலகுளம் எப்படி இருக்கும் பாக்கும்போது?
6: ரொம்ப சிறுமியாவும்
5: சின்ன ஊரா
6: இருந்த பகுதியாகவும் சின்ன ஊரா இருந்தது. சாலைகளும் குறுகிய அளவுல இருந்தது. வாக்கிய வசதியெல்லாம் சாதாரண உடனடியா இருந்தது. இப்போ வி வாக்கியெல்லாம் போட்டு நல்லா அப்புறமா வாக்கிய நல்லா போயிருந்தீங்க.
5: ரொம்ப ஒரு பெரிய ஏரியா மாறிடுச்சு. அந்த மூலகுளம் நிறைய நகர்கள் வந்து புதுசா உருவாயிருக்கு.
6: நகர்கள் புதுசா உருவாயிருக்கு.
5: ரொம்ப பெரிய ஏரியாவா ஆயிடுச்சு. இந்த உழவு தொகுதியிலே ஒரு பெரிய ஊர்னா மூலகுளம் சொல்லலாமா?
6: ஆமா ஆமா ஆமா. மூலகுளம் இது இந்த காலத்துல இல்ல, 400-500 வருஷத்துக்கு முன்னாலே உழகரை உழகரைன்னு ஆரம்பிச்சதுதான் உழவரை மூலகுளம்.
5: உழவரை மூலகுளம்,
6: உழவர பகுதியில மூலகுளம். இந்த ரெண்டு பகுதியிலயும் சர்ச்சி இருந்தது முக்கியமா.
5: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முக்கியமா இந்த மூலகுளம் பகுதியில வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சை பத்தி சொல்றோம். பழமையான ஒரு சர்ச்சு சொன்னாங்க.
6: சர்ச் அது செபிஸ்டியார் சர்ச். 1979 கட்டினது.
5: ஓகே.
6: இந்த உழவர சர்ச் வந்து 1700 கட்டினது.
5: அப்படியே பிரெஞ்சு காலங்கள கட்டப்பட்ட
6: காலத்துல போர்ச்சுகீஸ் காலத்துல ரயில்வே ஸ்டேஷன் சர்ச் வந்து போர்ச்சுகீசியர் கட்டினது. அப்புறம் பிரெஞ்சுக்காரங்க கப்புகோல் இருந்து போர்ச்சுகீஸ் கட்டினது. சம்பாக்கோயில் போர்ச்சுகீஸ் பிரெஞ்சுக்காரங்க கட்டினது.
5: இந்த மூலகுளம் பகுதியில வந்து இந்த மூலகுளம்ன்ற பேர் வந்து உங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா?
6: மூலையில கார்னர்ல ஒரு குளம் இருக்குது. அதை பேஸ் பண்ணிதான் மூலகுளம்.
5: தெரியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் நீங்க சரியா
6: சொல்லிட்டீங்க.
5: நீங்க வரும்போது குளத்துல ஃபுல்லா தண்ணி இருக்கு பாத்துருக்கீங்களா?
6: இருக்குது, பாத்துருக்கேன். பாத்துருக்கேன்.
5: குளிச்சிருக்கீங்களா? என்ஜாய் பண்ணிருக்கீங்களா?
6: இல்ல இல்ல இல்ல, தண்ணி நிரம்பி இருக்கும் அது பாத்திருக்கேன்.
5: ரொம்ப பெரிய குளம் அது. அதுக்காக
6: ஆனா பெரிய குளம் தான், தூய்மையான நீர் இருக்கிறது வாய்ப்பு இல்ல.
5: இப்ப இல்ல,
6: தண்ணி வரும்போது அழுக்கோட வந்துருது. மண்ணு அழுக்கோட வந்ததுனால செளி இல்லாம இருந்து அதுல ஒன்னும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க.
5: இப்ப யூஸ் பண்ணதான்.
6: அப்ப இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி
5: குளம் அப்படிதான் இருக்கு.
6: குளம் இருக்குது அப்படியே. ஆனா தண்ணி நிரம்பல,
5: நீர்வரத்து ஃபுல்லா அடைஞ்சிருக்கிறதுனால தண்ணி நிரம்பி இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த மூலகுளத்துல வந்து இல்லாத அடிப்படை வசதி என்ன சொல்லலாம்? ஏன்னா எல்லா வசதியும் இருக்கு. ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், தியேட்டர்ஸ், கடைங்க, ஏகப்பட்ட கடைங்க எல்லாமே இங்க இருக்கு. ஒரு மினி பாண்டிச்சேரின்னு கூட சொல்லலாம். எங்க பாண்டிக்கு போகிறதுல எல்லாமே இங்க இருக்கு அந்த அளவுக்கு சொல்றாங்க.
6: வில்லியனூர் சொல்லி வந்ததுனால அதுல போற வழி நடுக்க எல்லாமே அமைஞ்சு போச்சு.
5: அதே மாதிரி உங்க ஊரை தாண்டிதான் நாங்க போக வேண்டியதா இருக்கு. வில்லியனூர், விழுப்புரம், வில்லியனூர் போகணும்னா கூட உங்க ஊரை தாண்டிதான் போக வேண்டியதா
6: இருக்கு. ஆமா ஆமா.
5: அந்த சைடு இருந்து வந்தா பாண்டிச்சேரி போகணும்னா உங்க ஊரை தாண்டிதான் போக வேண்டியதா இருக்கு.
6: பிரதான மெயின் சாலையா இருந்தது இருக்குது பாண்டிச்சேரி.
5: அதான் சொல்றேன், நீங்க இவ்வளவு வசதிக்கு இருக்கு இந்த ஏரியால இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? எல்லாமே எங்ககிட்ட இருக்கு பண்றீங்களா?
6: அதான் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன்.
5: என்ன எதனா எதிர்பார்க்குறீங்க?
6: இன்னும் ஒரு சில சாலைகள், சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள்லாம் கொஞ்சம் மேம்படுத்தணும்.
5: இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மூலகுளம் பகுதி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா உங்களால?

0: பெட்டர், 100% பெட்டர் தேன் 30 இயர்ஸ் பிஃபோர். ஏன்னாக்கா அதுல இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சாலை விரிவாக்கம், பாலங்களுக்கு மேம்பாலம், அது பாலங்கள் கட்டப்பட்டு சாலை விரிவாக்கம் பண்ணதால நிறைய குடியிருப்பும் கடத்தெருவும் வந்துச்சு.
1: அங்கே வந்து பாண்டிய விட்டு கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கு இந்த ஏரியா.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்
1: ஆமாம், வந்து அமைதியாக அவ்வளோ பொலைட், ரொம்ப பொலைட்டாக இருக்குங்க.
0: ஆமாம் ஆமாம், அது ரூரல் ஏரியாவாக தான் இது கன்சிடர் ஆகுது. ஐ மீன் இதுக்குள்ளே பொருந்துதான் என்னன்னு தெரியல, ஆனால் வந்து ரூரல் ஏரியாவாக தான் இருக்குது, அமைதியாக தான் இருக்குது.
1: சரி, நாங்கள் வந்து எஃப்எம் ரெயின்போ வந்து நம்ம பகுதி உங்கள் ஊரை பற்றி நீங்கள் மூலகுளம் பகுதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களால் மூலகுளம் பகுதியை பற்றி ஒரு வார்த்தையில் நச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆஹா, சூப்பர், ஆ பெட்டர்,
0: நாலாபுரம் நகர்களும் வந்து இணையும் பொழுது இதுவும் மேம்படுத்தப்பட்டது. நெல்லுக்கு பாயும் போது புல்லுக்கும் பாயின்ற மாதிரி
1: மூலகுளம் பகுதியை சுத்தி இருக்க ஊருக்கும் வளர்ச்சி
0: வளர்ச்சி
1: நிறைய விஷயங்கள் சொன்னீங்க,
0: நன்றி சார்.
1: மக்களை இன்னும் நிறைய பேர் மூலகுளம் பகுதியை பத்தி பெருமையா சொல்ல காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கிழங்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: ஒவ்வொரு நகர்பதிக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குங்க. சோ அந்த வகையில மூலகுளம் பத்தின் மேக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய பாடலுக்கு பிறகு.

0: நம்ம புதுவை நிகழ்ச்சியில பேசலாம். நம்ம ஆர்ஜி ஆனந்தோடு வணக்கம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து மூளைக்குளம் பகுதியில் தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து மூளைக்குளம் பகுதியை பத்தி தெரிஞ்சுட்டீங்க. நிறைய பேர் மூளைக்குளம் பகுதியை பத்தி சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுனா உடனே வண்டி எடுங்க, மூளைக்குளம் பகுதிக்கு வாங்க, நல்லா வந்து பாருங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை நான் இப்ப நிறைவு செஞ்சுக்கிறேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல் நினைவுக்கு வர்றது கடற்கரை, பிரெஞ்சு கட்டிடங்கள், அழகான வீதிகள். ஆனா பாண்டிச்சேரியோட அழகு வந்து அங்க மட்டும் முடியறது இல்லைங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பகுதியும் தனக்கென ஒரு வாழ்க்கை முறையும் நினைவுகளையும் மனிதர்களையும் கொண்டிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான பகுதியான மூலகுளம் பகுதி பத்தி நாம இன்னைக்கு ஷோல பாத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த பகுதி இன்னும் அழகான இதே மாதிரி எக்கச்சக்கமான பகுதியில பாண்டிச்சேரியில இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தினந்தோறும் காலை 8:02 நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 ஒளிபரப்பாக இருக்கும் நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேளுங்க. புதுவையை பத்தி தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம புதுவை நிகழ்ச்சியில்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சுடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்றிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை

0: ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லாரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசிச்சு பார்த்தேன். என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம். வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம். அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க. கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
9: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். முன்னாள் பாரத பிரதமரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளான இன்று டெல்லி தலைநகரில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடல் வளாகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் வளாகத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தோட்டமான அம்ருத் உத்யான் இன்று முதல் அடுத்த மாதம் 15 வரை பொதுமக்களின் பார்வைக்காக காலை 10 முதல் மாலை 6 வரை திறந்திருக்கும் எனவும் பொதுமக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பார்வையாளர்கள் மாலை 5 பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார். பராமரிப்பு பணிகளுக்காக திங்கட்கிழமை தோட்டம் மூடப்பட்டிருக்கும். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு இன்று காலை கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான தொழில்கூட பயிற்சிகளை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் edistrict.py.gov.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31 தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் நேற்று நடைபெற்ற

இந்தியா வேல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா வேல்ஸ் அணியை வெற்றி கொண்டது. இன்று இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 36 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மீண்டும் சூப்பரான வணக்கத்தோட வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அன்பு தோழன் தமிழ். சண்டேவா ஃபண்டேவா மாற்றக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம்ல உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பெயர், ஊர் இது எல்லாத்தையும் தெளிவா டைப் பண்ணி, உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது இடம்பெற்ற படம் அதையும் கரெக்டா டைப் பண்ணி 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பாடலை எஃப்எம் ரெயின் போல ஒலிக்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கமா வர பாடலை விருப்ப பாடலா கேட்டு வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான்ல இருந்து, அவருடைய பாடல் மனுநிதி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விருப்ப பாடல கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி மதுரையிலிருந்து. அவங்களுடைய பாடல் தெரி படத்துல இருந்து.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டி.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நேரம் 9:16 கேட்டு ரசிட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காரு காங்கேயம்ல இருந்து நந்தகுமார், பாண்டி, ஜோதி, வினோத், யாழினி. இவங்களுடைய விருப்ப பாடல் தாவணி கனவுகள் திரைப்படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டு கோயம்புத்தூர்லேருந்து எஸ்எம்எஸ் கொடுத்துருக்காரு லூயிஸ் செல்வராஜ். அவருடைய விருப்ப பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து.

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டு கடலூர் மாவட்டம் பில்லாலிலிருந்து பாலகிருஷ்ணன் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. அவருடைய விருப்ப பாடலை பொன்மனச்செல்வன் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காரு.

நம்ம நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கொடுத்து வாட்ஸ்அப் கேட்டிருக்காரு. கடலூர்லேருந்து சுரேஷ் அவருடைய விருப்ப பாடல் மதகஜராஜா திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நிகழ்ச்சியில வரும் பாடல விருப்ப பாடலா கேட்டு வாட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க. அடையாளம் பட்டில இருந்து ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், அழகு, தம்பி நிலா, ராகுல், நிலானி, ஹரிணி, பா ஒரு லிஸ்டா ஒரே வாட்ஸ்அப்ல கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

வாட்ஸ்அப் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்களுக்கு பாட்டு கொடுத்துருந்தேன், ஆனால் இப்போ கடைசியாக ஒரு நேயர் ரொம்ப நேரமாக வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். சரி யாருப்பான்னு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஹிதேந்திரா தாஸ்னு போட்டிருக்காரு. அவர் ஊர் எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா அசாம்லேருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு. அவருக்கான விருப்ப பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக வருது, கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தாங்க. ஜெயந்தி ஜெயபிரபா கடலூர்ல இருந்தும், தெற்கிறப்பு மணிகண்டன் ராஜா அவரும் கேட்டிருந்தாரு, ராதா பிரியா தேனி மாவட்டம்ல இருந்தும். அதே போல பாத்தீங்கன்னா இவங்க காரைக்கால்ல இருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் மேலவடுதுறையில இருந்தும் நிறைய பேர் பாடல் கேட்டிருந்தாங்க. தமிழ் செல்வி விழுப்புரம்ல இருந்தும். அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு டைம் கன்ஸ்டன்ட் காரணமா பாடல் கொடுக்க முடியல. சோ அடுத்த டைம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட பாடல் எஃப்எம் ரெயின்போல ஒலிக்கும்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு உதவும் வகையில் இலவச இணைய பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தமது சுதந்திர தின உரையில் அடுத்த ஓராண்டிற்குள் 1 கோடி இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும் என்றும் கூறினார். நாடு முழுவதும் 5 முதல் 15 வயதிற்குட்பட்டவர்களின் விளையாட்டுத் திறனை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளை முன்னிட்டு இன்று கீழூர் நினைவு மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கீழூர் வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், நாடாளுமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அஞ்சலி செலுத்த உள்ளனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலைவிழா 2026, கடற்கரை சாலை காந்தி திடல், கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் உள்ளிட்ட 5 இடங்களில் இன்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் என கலை பண்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் 2026-27 ஆண்டிற்கான தொழில்கூட பயிற்சிகளை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் edistrict.py.gov.in என்ற இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31 தேதியாகும். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் ஆகஸ்ட் 21 தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 10:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் தான் உங்கள் ஆர்ஜே பவானி உங்களோட பேச வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் நம்ம கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில் ஒரு ஒரு டாபிக்ல நம்ம அதில் சொல்ல நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன டாபிக்ல கேட்க போறோம் அப்படிங்கறத நீங்க விறுவிறுப்பா கேட்க ஆர்வமா இருப்பீங்க, எனக்கும் நல்லாவே தெரியுதுங்க. இன்னைக்கு என்ன டாபிக்ல க்வெஸ்சன் அப்படிங்கறத ஒரு கவிதையா வாசிச்சா என்ன, எஸ் மண்ணுக்குள்ள மெதுவா நடக்கும், மரங்களோடு நட்பா இருக்கும், சின்ன சின்ன கால்கள் கொண்டு சுற்றி சுற்றி ஓடும் அந்த ஒரு உயிரினம், மழை துளியில மகிழ்ந்து ஆடும், மண்ணின் ஈரத்தை விரும்பி வாழும், இயற்கையின் சுழற்சிக்கு துணையாகி மண்ணை வளமாக்கும் ஒரு உயிரினம், பயமென்றால் சுருண்டுக்கும், பாதுகாப்பாய் தன்னை காக்கும், சிறிய உருவம் கொண்டிருந்தாலும் இயற்கைக்கு ஒரு பெரும் பயனை தரக்கூடிய ஒரு குட்டி உயிரினம் பத்தி தான் நாம இன்னைக்கு கேள்விகளை கேட்க போறோம். அந்த உயிரினம் எந்த உயிரினம்? சில பேர் கணிச்சிருப்பீங்க, சோ அதுதான் மரவட்டை. எஸ் இன்னைக்கு மில்லிபீட் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸ் அவங்களோட கேட்க போறேன். ஏன்னா மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, சோ மழைக்கு சம்பந்தமான கேள்விகள்னு பார்க்கும்போது மழையை நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ரெயின் கோட் எடுத்து வச்சுமா, கொடையை எடுத்து வச்சுமா, துணியை மடிச்சு வச்சுமா, அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு குட்டி உயிரினம் நமக்கே தெரியாம அழகாக அழகி ஊர்ந்து போயிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த மரவட்டை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மரவட்டை சம்பந்தமான கேள்விகள்ல இன்னைக்கு முதல் கேள்வி உங்களுக்காக. மில்லிபீடு என்ற பெயருக்கு 1000 கால்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையிலே எல்லா மரவட்டைகளுக்கும் 1000 கால்கள் இருக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி. சோ இதுதான் உங்களோட முதல் கேள்வி. மில்லிபீடு அப்படிங்கிற பேருக்கே 1000 கால்கள் அப்படின்னு அர்த்தம். சோ உண்மையில எல்லா மரவட்டைகளுக்கும் 1000 கால்கள் இருக்குமா அப்படிங்கறதுதான் கேள்வி. சொந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271 7607 5237 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு.

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 10:12:15 ஆகியாச்சுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் என்னைக்கான டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, மரவட்டை. எஸ், குட்டி குட்டியா நம்ம கண்களுக்கு அழகா அப்படியே ஊர்ந்து போகக்கூடிய சின்ன சின்ன ரயில் வண்டி மாதிரி போயிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த மரவட்டை பத்தின கேள்விகள் தான் என்ன கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில் முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மில்லி பீடு என்ற பெயருக்கு 1000 கால்கள் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா உண்மையிலே எல்லா மரவட்டைகளுக்கும் 1000 கால் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தோம். இருக்கா இல்லையா அப்படிங்கறத சொல்ல போறேன் வந்திருக்காரு காலர், பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம்.
0: சோ இந்த சண்டே வந்து எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு?

0: காலம் மாறி போச்சுங்கிற மாதிரி நாங்க மாறிக்கிட்டே இருப்போம்.
1: கல்ச்சர் போகமா
0: தான் கேட்டு இருக்கீங்களா?
1: பெரும்பாலும் அவ்வளவு கிடையாது.
0: இல்லையே, நான் புடிச்சு கையில வச்சு ஒண்ணுனா எண்ணி பார்த்தனே, எங்க கம்ப்யூட்டர் ஜிகிட் எல்லாம் கொடுத்தனே.
1: இல்ல இல்ல, அது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஆயிரம் கால்லாம் இருப்பதற்கு தெரிய வாய்ப்பு இல்ல,
0: வாய்ப்பு இல்லை,
1: வாய்ப்பு இல்ல.
0: இது இப்படி சொல்லிட்டீங்களே, நாங்க இப்ப மரவெட்டியை க்ளோஸ் அப் தானே வச்சு பாத்துட்டு இருக்கோம், கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோமே, என்னடா இது? சரி, நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துடலாமா? பெரும்பாலும் வந்து மரவெட்டைகளுக்கு ஆயிரம் கால்கள் இருக்கிறது இல்ல, ஆனா 2021 ஒரு மரவெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா, யூமெலிப்ஸ் அப்படின்னு. யூமெலிப்ஸ் அப்படிங்கிற அந்த மரவட்டைக்கு பாத்தீங்கன்னா 1306 கால்கள் இருக்கா. ஆமா, நாங்க விடுவோமா, உலகம் முழுக்க சுத்துவோம்ல. இந்த மாதிரி நாங்க குட்டி குட்டியே எதுக்கு கால் வச்சிருக்கோம், உலகம் முழுக்க ரயில்வே மாதிரி சுத்துறதுக்காக
1: தானே.
0: அந்த மாதிரி நாங்க சுத்தி பார்க்கும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க, 1306 கால்கள் கொண்ட மில்லிப்பிடும் இருக்கு இந்த உலகத்துல.
1: அற்புதமான
0: உயிரினம் தான் இது அப்படின்னு. நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாக கேட்கலாம்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நாம தினந்தோறும் நடக்க நிறைய விஷயங்களை கவனிக்கிறது இல்ல அப்படிங்கறத உண்மை. அந்த வகையில தான் இந்த குட்டி உயிரினமான மரவட்டை. சோ மரவட்டையை பார்ப்போம், அப்படி தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் இல்லையா? சோ அந்த மரவட்டை என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வியா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மரவட்டை நடக்கும் போது அதன் கால் வந்து எப்படி அசையுது அப்படிங்கறது அடுத்த கேள்வி. சோ மரவட்டைகள் நடக்கும் போது அதன் கால்கள் எப்படி அசையுது, ஒரே நேரத்துல எல்லா காலையும் அப்படி அசைச்சு அசைச்சு போகுமா அப்படிங்கறதான் கேள்வி. ஒரே நேரத்துல அசையுமா அப்படிங்கறதுதான். சோ ஆமாவா இல்லையா, இல்ல ரெண்டு ரெண்டு காலம் மட்டும் அசைக்குமா, இல்ல குதிச்சு குதிச்சு ஓடுமா அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறீங்கன்னு சொல்லும் போதே வந்தாச்சு நேயர். நம்மளோட பேசுறதுக்கு பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரொம்ப நல்லமா இருக்கு சந்திரசேகர் சார், ரொம்ப சந்தோஷமா கூட பேசும்பொழுது. சொல்லுங்க சார்.
3: எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய சண்டை பொழுதுகள் எல்லாம் மேம்?
0: ரொம்ப ரொம்ப நலமா போயிட்டு இருக்கு, சூப்பர் சார். நாங்க கேக்குறப்போ பாத்தீங்களா, நேயர்கள் கால் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு உங்ககூட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா இந்த நாள் எங்களுக்கு?
3: மரவட்டை
0: ட்ரெயின்ல போக போறேன். சொல்லுங்க, இது மரவட்டை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: இன்னொரு வாட்டி கேள்வி சொல்லுங்க மேம். என்னன்னு

0: ஓ, இன்னைக்கு மில்லிபீட் பாத்தீங்கன்னா நடக்கும்போது அட கால் எப்படி அசையுது, ஒன்னு ஒன்னா அசையுமா, ரெண்டு கால்களை மட்டும் வச்சு போகுமா, இல்ல குதிச்சு குதிச்சு போற மாதிரி இருக்குமா, எப்படி இருக்கும் மரவட்டை, எப்படிதான் நடக்கும்
1: மரவட்டையா? நீங்க ஆப்ஷன் ரெண்டு சொன்னீங்களா, அது வட்டி சொல்லுங்க.
0: ரெண்டு காலை வச்சு குதிச்சு குதிச்சு ஓடும், இல்லனா ரெண்டு ரெண்டு காலை மட்டும் அசைக்கும், இல்ல ஒன்றன் பின் ஒன்றா அசைக்கும்.
1: ஓ, ஒன்றன் பின் ஒன்றா அசைக்கும்.
0: இல்லனா அட்ட டைம்ல அத்தனை காலையும் அசைக்கும். இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் வச்சிருக்கோம். எப்படி அசைக்கும்?
1: அது பேர் என்ன? அது க்ரால் பண்ணுமே.
0: தவழ்ந்து தவழ்ந்து ஓடுமோ?
1: அதனால அவங்களுக்கு வந்து அந்த பிரிஸ்டல் மாதிரி ஒண்ணு இருக்கும் குட்டியா, அதுலதான் என்ன சொல்றது, அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போவாங்க கால்களும். இல்ல
0: வளைஞ்சு நெளிஞ்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், வளைஞ்சு நெளிஞ்சு அலை போல,
1: அலை போல
0: மாதிரி ஒன்றன் பின் ஒன்ற. ஒரு ஒரு கால அப்படியே அசைப்பாங்களா? ஃபர்ஸ்ட் கால அசைக்க உடனே அடுத்த கால, அடுத்த கால, அடுத்த கால, அப்படி லைனா அசைக்கிட்டே வருவாங்களா ஒண்ணு ஒன்னா? ஒரு ஒரு கால அசைக்கிறதுனாலதான் முன்னேறி போக முடியுதான். எல்லா காலையும் அசிச்சது அப்படின்னா போக முடியாதான். ஒரு ஒரு கால ஒரு கண்டினியூஸா பண்றதுனால தான் முன்னேறி போகுதான். இன்னைக்கு போறோம், கோப்பை எடுக்கிறோம், செட் அப்படியே எடுத்து உள்ள நோக்குறோம், நோக்கி வச்சு. ஓகே சார், நிகழ்ச்சியில பங்கேற்க இணையத்தின் சார்பாக நன்றிகள் சார்.
1: தேங்க்யூ சோ மச். பை பை.

0: நம்ம எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 கேட் சைட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில எப்பவும் போலதாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல க்வெஸ்சன்ஸ் இல்லையா. ஸோ இன்னைக்கு அந்த குட்டி குட்டி உயிரினமா இருக்கக்கூடிய நம்முடைய மரவட்டை பத்தி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, இன்னும் வெக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: சோ அடுத்து நம்ம கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மரவட்டை மில்லிபீடு சொல்ற இல்லையா, அந்த மரவட்டையும் சென்டிபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினமும் ரெண்டும் ஒன்னா, மில்லிபீடும் சென்டிபீடும் ஒன்னா அப்படிங்கறதா நம்ம கேட்டிருக்கோம் அடுத்த கேள்வி உங்களுக்காக. அது ஆமாவா இல்லையா, இல்ல ரெண்டும் ஒரே உயிரினம் தான் அப்படிங்கறத சொல்றீங்களா, இல்ல கலரை வச்சு வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க, இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ மரவட்டையும் சென்டிபீட் மில்லிபீட் சென்டிபீட் ரெண்டும் ஒண்ணுதானா அப்படிங்கறதா அடுத்த கேள்வி. சோ கேள்விக்கு பதில் சொல்ல வந்தாச்சு நேயர், பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: ஆரியபுரத்துல இருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: வரராமன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கோம் சார். சொல்லுங்க, இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: நிகழ்ச்சி கேட்டுக்கிறேன் மேடம்.
0: இன்னைக்கு என்ன டாபிக்ல போயிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி கேட்டுக்கோ? மரவட்டைக்கான கேள்வியில உங்களுக்கு முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மில்லிபீட் சென்டிபீட் அப்படின்னு ரெண்டு வகையான பூச்சிகள் இருக்கு, அந்த ரெண்டு பூச்சியும் ஒண்ணுதானா?
1: ரெண்டு பூச்சியும் ஒண்ணு கிடையாது.
0: சென்டிபீடும் ஒண்ணு கிடையாது அப்படிங்கறது சரியான பதில்.
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி. சார் நம்ம

நேயர்கள் குட்டி உயிரினத்தையும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறது தெரியுது. சோ கேள்விகளுக்கு அழகா பதில் சொல்லிட்டாங்க. மில்லிபிடும் சென்டிபிடும் ஒன்னு அப்படின்னு கேட்டிருந்தோம், இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, பல கால்கள் ரெண்டுமே, மில்லிபீட் சென்டிபீட் ரெண்டுமே வந்து நிறைய கால்கள் இருந்தாலும் ரெண்டு பேருமே வேற வேற இனக்குழுவை சேர்ந்த உயிரினமா. பொதுவா வந்து இந்த மில்லிபீட் நம்ம சொல்றோம் இல்லையா, மரவட்டை, அந்த மரவட்டை பாத்தீங்கன்னா அழுகிய இலைகள், தாவர பொருட்கள் இதெல்லாம் தான் நல்லா சாப்பிடுமா. ஆனா சென்டிபீட் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் வேட்டையாடும், சோ பூச்சிகளை வந்து உணவா உண்ணக்கூடியதுதான் சென்டிபீட். ஆனா மில்லிபீட் அப்படிங்கறது அழுகிய தாவரங்களை உண்ணக்கூடியது. பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நிறத்தால வேறுபட்டிருக்கும், அதே மாதிரி குழுக்களாலையும் வேறுபட்டிருக்கும். சோ ரெண்டும் ஒண்ணு இல்ல அப்படிங்கறதுதான் பதில். இன்னும் சுவாரஸ்யமான எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கு, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. 102.8 கெட் செட் கோ.

நேரில் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு அதே நேரத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கேட்டாலே எனக்கு நிகழ்ச்சியை கேளுங்க. இப்பொழுது நம்முடைய முதன்மை அலைவரிசையில்

சோ இன்னைக்கு நம்மளுடைய கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில மரவட்டைகள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. சோ மரவட்டை அப்படிங்கறது ஒரு பூச்சி அப்படின்னு சொல்றோமே, அது சரிதானா அப்படிங்கறதுதான் கேள்வி. சோ சரியா தவறா இல்ல, சில நேரங்கள் அதை பூச்சின்னு சொல்லலாம், குட்டியா இருக்கும்போது பூச்சின்னு சொல்லலாம் அப்படிங்கறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ உங்களோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760220275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. சோ கேள்வி நம்பர் ரிப்பீட் பண்றேன், மரவட்டை அப்படிங்கறது ஒரு பூச்சி அப்படின்னு சொல்றது சரியா தவறா?

0: ஸோ நம்ம பாட்டில் கூட கேட்டுருவோம், நீயே சொல்வாயா நீயே சொல்வாயே. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினை கேட்டுருக்கோம். ஸோ நீங்கள் ஆன்சர் ரெடி அப்படின்னா கால் பண்ணுங்க 2271-760-2272 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இது எஃப்எம் ரேடியோ 90.8 கெட் செட் கோ. ஆமா, நாங்களே சொல்ல வந்தாச்சு அப்படி நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: வணக்கம் மேம், அன்பான சோழி பவானி மேடத்துக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெளில பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்க வெளில மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் மேம்.
0: சொல்லும்போது ரொம்ப குளுமையா இருக்க வெளில வந்த உடனே. அதே ரயில் வண்டில ஏறி நம்ம போக போறோம். அந்த ரயில் வண்டி பூச்சியா அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் கேள்வி. மரவட்டை அப்படிங்கறது ஒரு பூச்சியா?
1: ஆமா மேம், கண்டிப்பா ஒரு
0: பூச்சிதான், ஒரு பூச்சி வகையை சேர்ந்ததுதான் சொல்லிருக்கீங்க. நான் கம்ப்யூட்டர் டிக்கெட் கொடுத்து லாக் பண்ணிடலாமா க்வெஸ்சன? என்ன பண்றது? நாங்கதான் கண்டுபிடிப்போம், நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க. அது பூச்சி இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து பூச்சி இல்லையா, அதாவது அது வந்து ஆர்த்தோபாட், அது ஒரு நண்டு வகையை சேர்ந்தது. நண்டு இறால்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நண்டு இறால் போன்ற உயிரிங்களோட தூரத்து சொந்தமா. சோ நண்டு இறால் மாதிரி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு உயிரினமா நம்மளுடைய மில்லிப்பீடு அப்படிங்கறது. நம்ம கூட பூச்சி பூச்சின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா நிறைய நேரத்துல,
1: பாத்தீங்களா?
0: ஒரு குட்டி பூச்சிக்குள்ள எவ்வளவு கதையை நாங்க ஒழிச்சு வச்சிருக்கோம்
1: அப்படின்னு.
0: நன்றி நன்றி நன்றி. நேர்கள் தான் அதற்கான ஊக்கமா இருக்கீங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷல்
1: சொல்லுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி மேடம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகளோட ஒவ்வொரு ஆர்ஜியஸும் நிறைய இங்கே வந்து நிகழ்ச்சி வந்து அழகாக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரயில் வண்டியாக இருக்கக்கூடிய மில்லிப்பீடை பற்றி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த மில்லிப்பீடை பார்த்தீங்கன்னா பூச்சி தான் நினச்சிட்டு இருப்போம் இல்லையா, அது ஒரு பூச்சி வகை இல்லையா, அது வந்து ஒரு ஆர்த்தோபாட், அதாவது நண்டு இறால் போன்ற உயிரினங்களோட ஒரு நீண்ட தொலைதூர உறவு கொண்ட ஒரு குழுவை சார்ந்தது. அப்போ இந்த

நண்டு இறால்லாம் நீர்ல வாழ்ந்துட்டு இருக்கு, மேபி ஒரு காலத்துல இது வந்து நீர்ல வாழ்ந்து அதுக்கப்புறமா நிலத்துல வந்து சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த பத்தி தெரியாத எக்கச்சக்கமான விஷயங்களை மகிழ்ச்சியில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சாதா மில்லிப்பட பத்தின தகவல்கள் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நேரிலே நம்மளுடைய எஃப்எம் பிரேம் புதுவை 102.8 கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரி கம்பளிக்காரன் குப்பம் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஆர் கண்ணையன் அவர்களோட நேர்முகம் நிகழ்விற்கு நேர்முகம் கண்கார் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. மூத்த குடிமக்களை பத்தி நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5 மணிக்கு மறக்காம கேளுங்க. கனிந்த வாழ்வு. Thank you.

0: இந்த குட்டி மிளிப்பீடை பத்தி நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த வகையில் உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மரவட்டைகள் பெரும்பாலும் எந்த நேரத்தில் அதிகமாக செயல்படும் அப்படிங்கறதுதான் கேள்வின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நேயர் வந்தாச்சு. பேசிடலாம் நேயரோடு. வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும் சார். சனிக்க நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
1: மரவட்டைகள்
0: சொந்தம் பெரும்பாலும் எந்த நேரத்துல அதிகமா ரொம்ப ஆக்டிவா இருக்கும்? எந்த நேரத்துல?
1: இரவு நேரத்துல.
0: கண் எப்படி சார் சொன்ன? மரவட்டையை பத்தி டாபிக் சொன்ன உடனே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: ஆமா, கூகுள்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன்.
0: பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டீங்க பாத்தீங்க சரியான விடைய. ஆமா கண்டிப்பா. சோ மரவட்டைகள் வந்து இரவு நேரத்துல அதிகமா ஆக்டிவா இருப்பாங்க.
1: ஆமா.
0: சூப்பர் சார், அழகான ஆன்சர் சொல்லிருக்கீங்க, சரியான விடையும் சொல்லிருக்கீங்க. நன்றி கால் சங்கிச்சில பங்கேற்றதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நம்ம நேயர்கள்லாம் சும்மா வாங்க, ஒரு டாபிக் சொல்லணும் சும்மா சட்டு சட்டுன்னு அதற்கான கருத்துக்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கல. நம்ம நேயர்களை அடிச்சு காலையில் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி உயிரினம் ரயில் வண்டியை பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இருக்காங்க. கேளுங்க FM 102.8 கெட் செட் கோ.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரேடியோ புதுவை 102.8 கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. சொந்த நிகழ்ச்சிக்கான டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, மரவெட்டை எஸ் மில்லிபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி உயிரின ரயில் வண்டியை பத்தின எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அதை தவறுனா அடுத்த கேள்வி உங்களுக்காக என்னன்னு பாத்தீங்கன்னா, 1306 கால்கள் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மில்லிபீட் இருக்கு இல்லையா, அந்த மில்லிபீடோட சிறப்பு என்ன அப்படிங்கறத அடுத்த கேள்வி. சோ மரவெட்டைக்கு 1000 கால்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கு மட்டும் 1306 கால்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில ஸ்டார்டிங்லயே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனா கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணத்தின் சிறப்பு என்ன அப்படிங்கறத அடுத்த கேள்வி. சோ அந்த கேள்விக்கு என்ன மறக்காம டயல் பண்ணுங்க ஃப்ரம் பிரைன் புக்.
3: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
4: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: நேர்களில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் இன்று மாலை 5:30 சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நெசல் ஊராட்சி ஒன்றிய இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கக்கூடிய பல் சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. இன்று மாலை 5:30 நம்முடைய முதன்மை அலைவரிசையில் சிறுவர் பூங்கா. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க கேட் சைட் கோ கேம் ஷோல மரவட்டைகள் சம்பந்தமான கேள்விகள் தான். ஸோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படி கேட்டுட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மரவட்டை பற்றின கேள்விகள் சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு. ஸோ முதல் கேள்வியிலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 1306 கால்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட மரவட்டைகள் இருக்கு அப்படின்னு. அந்த மரவட்டை இனத்தின் சிறப்பு என்ன அப்படி தான் கேட்டிருந்தோம். ஸோ அது சிறப்பு என்ன தெரிஞ்சுனா மறக்காமல் டயல் பண்ணுங்க. ஃபம் ரெயின்போக்கு 2271760220275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்குன்னு சொல்லி முடிக்கும் பொழுதே கால் பண்ணிட்டாங்க. காலர் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: புதுவிலிருந்து ஆசை தம்பி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கு ஆசை தம்பி சார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: இனிய காலை வணக்கம் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி சார, நன்றி. நீங்க நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். நீங்க இந்த மில்லிபாட் சொன்னீங்க, சென்டிபாட்
0: சொன்னீங்க.
1: மில்லிபாடு மரவெட்டு, சென்டிபாட்னா அது வந்து பூரான் தானே அது?
0: ஆமா சார்.
1: அது சொல்லு நீங்க.
0: ஓ பூரான் சொல்லலையே, சாரி சார், இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்.
1: அது வந்து வேட்டையாடுன்னு சொன்னீங்க. அது வந்து என்னன்னா, அது நீர் நீர் அதாவது ஈரத பதம் உள்ள இடத்துல இருக்கும். அது சிறு சிறு பூச்சிகள்
0: கண்ணுக்கு தெரியும்,
1: கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் தான் வேட்டையாடும். ஆனா அது கடிக்கும். ஆனா மரவத்தை கடிச்சு பார்த்தது இல்ல. பூரான் கடிச்சதுன்னா அது நம்ம உடம்புல கடுப்பு கடுப்பா வரும். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய தமிழ்ல உள்ளது நிறைய சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், சொல்லிடலாம்.
1: இப்ப நீங்க 1300 சொன்னீங்க இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: அது வந்து நடப்பதற்காக நிறைய கால்களை யூஸ் பண்ணும் போது சில உயரமான பகுதிகளில் அது வந்து நான் வந்து கூகுள் பாக்கல, கெஸ் பண்ணி சொல்றேன். அது உயரமான பகுதிகளில் ஏறும்போது அது பற்றி கொள்வதற்கு மட்டுமே, பற்றி கொண்டு ஏறுவதற்கு மட்டுமே, அல்லது நடக்கும்போது பற்றி கொண்டு ஏறுவதற்கு நடப்பதற்கு மட்டுமே அந்த கால்களை யூஸ் ஆகும்.
0: ஆமா சார், உயரமான பகுதிகள்னு இல்ல, எந்த பகுதியா இருந்தாலுமே அதுக்குள்ள நுழையறதுக்கு வந்து அந்த கால்கள் பயன்படுது.
1: ஆமா, அது கொஞ்சம் அடிஷனலா பற்றி கொள்வதற்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: இது என்னுடைய கெஸ் தான். அது கரெக்டா போச்சு. ஆனா
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர்.
1: ஆமா, அது கெஸ் இருந்தாலும் அது கரெக்டா போச்சு. அது நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு, இது நிறைய தெரிஞ்சுக்கிறோம்.
0: நன்றி நன்றி சார்.
1: ஆனா ஒரே நிகழ்ச்சியில ஒரு 4 உயிரினங்களை கொண்டு வந்தீங்கன்னா, 4 நிறைய நாலேஜ் வந்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா.
0: கண்டிப்பா சார், செஞ்சிடலாம். நம்ம நேரத்தில் விருப்பம் தானே, கண்டிப்பா செஞ்சிடலாம்.
1: இப்ப நீங்க சொன்னீங்க சென்டிபேடு மில்லிபேடு இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நிறைய அதை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: சூப்பர் சூப்பர் சார்.
1: அது மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய இன்னும் நிறைய விளக்கங்கள் நிறைய வேணும்.
0: எக்கச்சக்கமா கொடுத்துடலாம் சார், கவலை.
1: ஆமா, எல்லா எல்லா ஒரு ஆர்ஜிக்கும் அதை பயன்படுத்தணும். அவங்க வந்து நீங்க இப்ப நல்ல நிகழ்ச்சியில வந்து ஒரு ஆன்சர் 2-3 சொல்லும் போது பழங்கி போகுது எங்களுக்கு. இதை எல்லா ஆர்ஜியமும் பயன்படுத்தணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
1: ஓகே, நிகழ்ச்சியில் பங்கு தந்தது, நிகழ்ச்சியை பங்கு பெற்றேன், வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி.
0: ஆமா, ஆனா நீங்க கேள்விக்கு பதில் சொல்ல பாத்தீங்களா, அப்படியே நன்றி சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறீங்களே. ஒரு மரவட்டைக்கு அந்த இனத்தின் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு
1: கேட்டிருந்தோம்.
0: எல்லா மரவட்டையும் பற்றி கொள்ளுது இல்லையா சார்? இப்போ இந்த மரவட்டையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நிலத்துக்கு அடியில பல 1000 மீட்டர் ஆழத்துலதான் இருக்கான். அங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? ஆஸ்திரேலியாவில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆமா.
1: சரி மேடம், இது முட்டையிடுமா, குஞ்சு பொறிக்குமா, அது போன்ற தகவல் நீங்களே சொல்லிடுங்க.
0: அடுத்தடுத்த கேள்விகள் உங்களுக்கு அது காத்துக்கிட்டே இருக்கு. ஆமா
1: பாருங்க, நீங்க கேக்குறீங்க எவ்வளவு ஆர்வமா.
0: சூப்பர் சார், நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான தலைப்புகளுடன் ஆர்எஸ் வந்து இந்த நிகழ்ச்சியை கலக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில் இன்னைக்கு குட்டி ரயில் வண்டி சொல்லக்கூடிய அந்த மில்லிப்பீடை பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு வந்து நேர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மில்லிப்பீடை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையிலும் அந்த நிகழ்ச்சி கேட்க ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன உயிர்

நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த மில்லிப்பிடி என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அழுகிய அந்த மர துண்டுகள் இலைகள் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கு. சாப்பிட்டு நம்ம நிலத்துக்கு நுண் உயிர்களை கொடுத்து மண்ணை வந்து வளமாக்குது. அப்ப நம்ம இவங்களை என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி ரீசைக்கிள் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து நம்மளுடைய நிலத்தை அழகா வந்து சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு குட்டி உயிரினம். நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம காகம் சொல்லுவோம் இல்லையா, காகம் ஒரு துப்புளவு பணியாளர் போல வேலை செய்யுது அப்படின்னு, அந்த மாதிரி இவங்களும் ஒரு ரீசைக்கிள் ஒர்க்கராக செயல்படுறாங்க. ஸோ இயற்கைக்கு ஒவ்வொரு உயிரினமும் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல மனிதர்களுக்கு மட்டும் இந்த உலகம் இல்லைங்க, ஒரு சிறு சிறு உயிரினங்களுக்கான உலகமாக இந்த உலகம் இருந்துட்டு இருக்கு. நாம மட்டும் சேர்ந்து பயணப்போம் அப்படிங்கிற தகவலோட நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நான் ஆர்ஜே பவானி.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று முதல் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார். அங்கு செங்கல்பட்டில் உள்ள SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். முன்னாள் பாரத பிரதமரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அட்டல் பிகாரி வாஜ்பாய் நினைவு நாளான இன்று டெல்லி தலைநகரில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டல் வளாகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்த திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய இப்பேரணி பல்வேறு நாடுகள் வழியாக மாலத்தீவை சென்றடைகிறது. காரைக்கால் மாகே

0: ஏனாம் உள்ளடக்கிய புதுச்சேரி பிராந்தியம் பிரெஞ்சு ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்தியாவுடன் சட்டப்பூர்வமாக இணைக்கப்பட்ட டிஜூர் தினத்தை முன்னிட்டு ஏனாமில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் காந்தி பூங்காவில் அமைந்துள்ள தியாகிகள் நினைவு சின்னத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் 59,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய முகாம் அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜையை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தொடக்கி வைத்தார். இப்பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 21 வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 வணக்கம்.
1: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் போஸ்ட்பாக்ஸ் எண் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரில் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் குட்டி சுட்டிஸ் நீங்கள் மறக்காம டயல் பண்ணுங்க, உங்கள் டேலண்டை வெளிப்படுத்துங்க. ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் ரெயின்போ கிட்ஸ்.

0: தொடர்வது பகல் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பாரதத்தின் 80வது சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களை கூறிய உலக தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் தங்களது நன்றிகளை சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளனர். இந்தோனேஷியாவில் நேற்று அதிகாலை ரிக்டர் 7.7 அளவுகோலில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தியாகிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டனர். புதுச்சேரி காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை முத்தியால்பேட்டை, சோலைநகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சிரி நகர், வவுசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், திபேசான்பேட், விஸ்வநாதன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆண்கள் என்றால் அதட்டும் குரல் மட்டுமல்ல, அன்பை மறைத்துக் கொண்டிருக்கும் ஒரு அமைதியான இதயம் அவர்கள். வெயிலில் வியர்வை சிந்தி வீட்டின் நிழலாக நிற்பவர்கள். தங்கள் வலியை மறைத்து பிறருக்கு சிரிப்பை கொடுப்பவர்கள். தந்தையாக வந்தால் தோளில் உலகையே சுமப்பார்கள். சகோதரனாக இருந்தால் சாய்ந்து நிற்கும் சுவராவார்கள். நண்பனாக இருந்தால் நம்பிக்கையின் நங்கூரமாவார்கள். தோல்வி வந்தாலும் துணிவை விடாதவர்கள். கண்ணீர் வந்தாலும் கண்களில் காட்டாதவர்கள். வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் போராடி குடும்பம் என்ற கோட்டையை காக்கும் காவலர்கள்தான் ஆண்கள். ஆண்மை என்பது அதிகாரம் மட்டுமல்ல, அன்போடும் பொறுப்போடும் மனிதநேயத்தோடும் வாழ்வதே உண்மையான ஆண்மகனுக்கான அழகு. உலகம் உயர்ந்து நிற்பதற்கு பெண்கள் ஒரு சிறகென்றால், சமநிலையோடு பறக்க வைப்பதற்கு ஆண்கள் மற்றொரு சிறகாக விளங்குபவர்கள். ஆண்களை மதிப்போம், அவர்களின் அன்பையும் அரவணைப்பையும் உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் அப்படிங்கிற நிகழ்ச்சி தாங்க நம்மளுடைய பேசுங்க தோழா நிகழ்ச்சி. 102.8 இதோ உங்களுக்காக நேரம் 12:03:50.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB.

0: திருச்சி. பேசுங்க தோழா நிகழ்ச்சியில உங்க ஆர்ஜி பவனி உங்களோட பேச வந்தாச்சு. சோ இன்னைக்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் அப்படிங்கறதான் கேள்வி. சோ இன்னைக்கு இந்த டாபிக்ல நம்ம பேச போறோம். பேச வந்துட்டாங்க நம்முடைய தோழர்கள், பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி.
0: ஹலோ.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, நம்ம பேசலாம் அடுத்த காலரோடு. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். வேலூர் கட்பாடி சந்திரசேகர்.
0: ஹலோ.
1: வேலூர் கட்பாடி சந்திரசேகர். ஹலோ. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார், ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மிஸ்.
0: ஓகே சார். இன்னைக்கான டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குது.
1: நிச்சயமா மேம், வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அப்படிங்கறதையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம மனுஷன் வந்து எவ்வளவு துவண்டு போனாலும் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாரல் சப்போர்ட்டே வாழ்க்கையில அவனுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கறத ஏற்படுத்தி அவனை நேர்மறை சிந்தனைக்கு புஷ் பண்ணி அவனை அடுத்த படிநிலைக்கு உயர்த்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவனை செய்யறது மேம்.
0: சூப்பர் சூப்பர் சார். அந்த மாதிரி உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்க?
1: என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், சந்திரசேகர் நான் உனக்காவே இருக்கேன், நீ கவலைப்படாது சந்திரசேகர், நிச்சயமா நீ லைஃப்ல ஜெயிப்ப அப்படின்ட்டு. அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்கமான வார்த்தையும் அந்த மனசுக்கு ஆறுதலான வார்த்தையும் என்னுடைய லைஃப்ல துவண்டு போன நேரத்துல எனக்கு ஒரு உத்வேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தது. அதை நான் நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சார். ஒவ்வொரு தோழருக்கும் வந்து இந்த மாதிரி நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு நமக்கு சொன்னா போதும் இல்லையா? வாலி சொல்ற மாதிரி ஊசி விற்கிறவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு சொல்வாரு இல்லையா? ஊக்கப்படுத்த ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவன் தேக்கு விற்பான் அப்படின்னு. அந்த மாதிரி
1: ஆமா நிச்சயமாலுமே என்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுவானா, எனக்கு எப்போ கஷ்டம் வந்தாலும் சந்திரசேகர் நீ இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடா அப்படின்ட்டு நான் ஆலோசனையும் சொல்லுவான். அதே மாதிரி எனக்கு சில வழிமுறைகள் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பான், இந்த மாதிரியான விஷயம் பண்ணு இப்படி பண்ணு நுணுக்கம் அப்படிங்கறது சொல்லுவான். அவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊக்கம் அந்த உந்துதல் சக்தி என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கம் அப்படிங்கறத ஏற்படுத்திருக்க. அப்போ ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்ல அவங்க அம்மாவா இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், அவங்க பெட்டர் ஹாஃபா இருக்கலாம், இவங்க சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை வார்த்தை நிச்சயமா ஒரு மனுஷனுக்கு துவண்டு போன மனுஷனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆண்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அவங்களுக்கு எல்லாம் என்ன வேணாலும் அசால்ட்டா பண்ணுவாங்கன்னு. ஆனா ஒரு மனுஷனுக்கு ஆணுக்கு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா யாராவது ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்னா அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அதே ஒரு ஆறுதல் வார்த்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அவனை அடுத்த படிநிலைக்கு வாழ்க்கையை எடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அந்த உந்துதல் சக்தி கொடுப்பது அந்த நம்பிக்கையான வாசகம், அதை வந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு சுதன் கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம்.
0: சூப்பர் சூப்பர் சார். சோ அழகான நினைவுகளை வந்து மீட்டெடுக்கிற மாதிரி இருந்தது இல்லையா? இன்னைக்கான தோழா
1: என்னோட ஃப்ரெண்டு சுதன் ஞாபகப்படுத்திட்டேன்.
0: இப்ப சுதன் வந்து நிகழ்ச்சி கேட்டு இருந்தா அப்பா சந்திரசேகர் நம்மளை பத்தி இன்னும் நான் எவ்வளவு யோசிச்சிருக்கா பாரு, நம்ம சாதாரணமா சொன்ன விஷயம் மனசுக்குள்ள எப்படி போய் பதிஞ்சிருக்கு பாருன்ற அப்படியே இன்னைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்துல அப்படியே பொங்கிட்டு இருப்பார். நான் ஒரு நண்பனை சம்பாதிச்சிட்டேன்டா
1: அப்படின்னு
0: பேசுங்க தோழர் நிகழ்ச்சியில அடுத்த தோழர் காத்துட்டு இருக்காரு, பேசிடலாம். தோழரோடு வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார்.
2: எங்களை பத்தி நீங்க எங்களுடைய நிலையை பத்தி ஆரம்பத்துல சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்ணன் சார்.
2: ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்கல்ல, ஏன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் என்னுடைய நிலை
0: தானே,
2: சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
0: சூப்பர் சூப்பர் சார். அதே வந்து அந்த மூடோடவே போயிடலாம்னு சொன்னா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய பலமா இருக்கு, ஆறுதலா இருக்கு.
2: அதாவது நமக்கு பலம் இருக்குதோ இல்லையாங்க, நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பலம் இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணே இருக்குதுங்க, நான் வந்து நான் இதை படிக்கணுங்கும் போது இவ்வளவு செலவாகும்பா, நான் இருக்கேன்டா நீ போ, எழுதி போடுறாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறோம்.

0: அதே மாதிரி என்னுடைய தங்கச்சி எங்களுடைய அக்கா இருக்கிறாங்க, இந்த மாதிரி செய்யணும்பா, இருக்கிறங்க பாத்துக்கலாம் போ அப்படிங்கும் போது அவங்களுக்கு 1000, அதாவது செய்யறதுக்கு முன்னாடி 1000 போல அவங்களுக்கு கூடிடுதுங்க.
1: சூப்பர் சூப்பர்.
0: அதே மாதிரி அம்மாவா இருந்தாலும் சரிங்க, கூட பிறந்த அத்தைகள், நம்ம கூட இருந்த அத்தைங்களா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட வரமோ நான் இருக்கிறேன் பாத்துக்கலாம் அப்படிங்கிற பாத்துக்கலாம் போது செஞ்சா அவங்களுக்கு உணர்வு வந்துருங்க.
1: அதே மாதிரி நமக்கு வந்து ஆறுதல் சொல்றதை தாண்டி நான் இருக்கேன் நீங்களே சொல்லும் போது இன்னும் சூப்பரா இருக்கு இல்லையா?
0: ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல வேலை கத்துக்கும் போது கொஞ்சம் பயப்படும் போது என்னுடைய எனக்கு வேலை சொல்லி கொடுத்தது நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாமே நான் இருக்கிறேன்டா, நீ கடை ஆரம்பியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது என்னுடைய இவங்க அங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே எனக்கு வந்து நண்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவினர் அவங்க எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. அதே மாதிரி எங்க கூட பிறந்தவங்க நான் சப்போர்ட்டா இருக்கிறேங்க.
1: சூப்பர் சூப்பர்.
0: அதனால என்ன பொறுத்தவரை நான் இருக்க அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, 1000 மடங்கு சப்போர்ட்டுக்கு சமம் மேடம்.
1: சூப்பர் சார். சோ ரொம்ப அழகாவே ஒவ்வொரு முறையும் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கான அந்த ஆழமும் அந்த அர்த்தமும் அதை வந்து உணரும் பொழுதுதான் அந்த வார்த்தையை ரொம்ப முழுமை பெறுது இல்லையா?
0: ஆமாங்க.
1: சூப்பர் சார். சோ நீங்க இருக்கீங்கன்னு சொல்றதா இருந்தாலும் சரி, உனக்காக நாங்க இருக்கோம் நீ செய்யுமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்னுமே சொல்ற விதத்துல ரொம்ப அழகா மாறிடுது.
0: அதே மாதிரி இப்ப ஒரு மார்க்கே கம்மியா இருக்கும் போது எங்க பிள்ளைங்களை கூட கொஞ்சம் தோண்டு போகும்போது பரவாயில்லடா நான் இருக்கேன்டா அடுத்து பாத்துக்கலாம் வாடா அப்படிங்கும் போது அந்த பிள்ளைங்க உண்மையா அதிக அடுத்த டைம் அதிகமான மார்க்
1: எடுத்துருவாங்க.
0: அந்த இடத்துல நம்ம அவங்களை வந்து நோஸ்கட் பண்றதோட என்கரேஜ் பண்ணுங்க. கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம்டா அப்படிங்கும் போது அடுத்தது நமக்கு முன்னாடி வந்து ரொம்ப
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நம்மளுடைய பேசுங்க தொடர் நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்கான டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, அன்பு தொடர்களே, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கோம். சோ பேசலாம் நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: பேசுங்க தொழில் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நேரம் சரியா 12:32:38 ஆகியாச்சுங்க. பேசலாம் அன்பு தோழரோடு. வணக்கம் தோழரே.
4: வணக்கம்.
1: வணக்கம் நம்ம தோழரே, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
4: கல்யாண சுந்தரம் பேசுறேன்.
1: கல்யாண சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி?
1: ரொம்ப நலமா இருக்கும் சார், உங்களை பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னீங்க டாபிக் கேட்டீங்களா?
4: என்னம்மா என்ன மேடம்
1: இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய சப்போர்ட்.
4: ஆமா ஆமா. அதாவது இப்ப அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க, பிள்ளைங்க வந்து ஏதாவது படிக்கணும்னு கேட்டாலும் அத நான் ஏதா இருந்தாலும் நான் பேஸ் பண்ணிக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க படிங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்கம்மா. உடனே அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம் ஆயிடுது, அதனால நல்ல முறையில படிச்சு பாஸ் பண்றாங்க மேம், அதான் ஒரு நம்பிக்கை.
1: சூப்பர் சூப்பர் சார். சோ ஒவ்வொரு முறையும் வந்து நான் இருக்கேன்னு சொல்ற வார்த்தை வந்து அவ்வளவு நம்பிக்கையை கொடுக்குது.
4: ஆமா.
1: அப்ப அந்த நான் இருக்கேங்கிறது வந்து நம்பிக்கைன்னு ஒரு மறு வெளிப்பாடு.
4: ஆமா நம்பிக்கை நட்சத்திரம்,
1: நம்பிக்கை நட்சத்திரமா மாறிடுறாங்க.
4: ஆமா.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப யதார்த்தமான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி சார் நிகழ்ச்சியில பங்கேற்றது.
4: நன்றி மா, நன்றி
1: நன்றி. நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சி ஒளிபரப்பாக கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பேசுங்க தோழா நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேரம் 12:15 நொடிகள். FM 90.2 ஸ்பெஷல் இது. பேசுங்க தோழா, பேசலாம் தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேர்களில் நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் FM புதுவை 102.8 நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இதுல சூழலியல் பாதுகாப்பு குறித்து வழங்குறாரு முனைவர் மா சர்குணம் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. நம்முடைய சுற்றுச்சூழலை பத்தி நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதன்மை அலைவரிசை மற்றும் FM புதுவை 102.8 நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குது?
2: நான் இருக்கேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், இந்த இதுக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி பார்க்கும்போது அது எனக்கு மட்டும் இல்ல, என்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் நான் இருக்கின்றேன். நான் என்ற எண்ணம் வந்து எப்போது இருக்க வேண்டும்? தான் அனைவருக்கும் உதவி செய்யும் அந்த ஒரு எழுத்தாக இருக்க வேண்டும். நான் அனைவருக்கும் அது பயன்பட வேண்டும். மனிதன் மனிதன், அவன்தான் மனிதன், யார் மனிதன் இருக்கும் போதும் மறைந்த பின்னும் அவன் பேர் சொல்ல வேண்டும். அது எப்படி சொல்லுவாங்க? 4 பேர் கூட துணையா இருந்து நல்லது கெட்டது, அதாவது நன்மை தருவது என்பது. கல்யாணம் நடக்குது, கல்யாணத்துல போய் நிக்கிறோம், ஒரு நண்பன் வீட்டு கல்யாணம் ஆகட்டும், உறவினர் வீட்டு கல்யாணம் ஆகட்டும், அப்ப அங்க நின்று நான் இருக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து செய்யறோம். ஒரு ஒரு முத்தருக்கு ஒரு துன்பம் வருது, அங்க போய் நான் இருக்கிறேன் அப்படின்னு நிக்கும் போது அவருக்கு அது எவ்வளவு ஒரு, அதாவது உந்தும் கண்ணீர் கண்களிலே இருக்க, அப்படி அந்த நிலையில் அவர் இருக்கும்போது நம்ம போய் நிற்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு தருது. அவர் சிந்தும் கண்ணீரை துடைப்பதற்கு முன் நாம் அவருக்கு, நாம் துடைப்பவர்களாக இருக்கின்றோம். அதுக்குதான் நான் இருக்கேன்னு நம்ம போய் நிக்கிறோம். ஒரு தாத்தா இருக்காரு, பேரனுக்கு சொல்லி பாக்குறது, சொல்லி பாக்கட்டும், அவரு எதுக்கு தாய் நான் இருக்கேன்டா அப்படின்னு அந்த பேரன் தாத்தாவை பார்த்து ஓடுறான். அப்பா வந்து சொல்றாரு, நான் இருக்கேன்பா அப்படின்ட்டு. தோழனை பார்த்து நான் சொல்றேன், நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது உறவினர் ஆகட்டும், யாரு இருந்தாலும் சரி, நான் இருக்கிறேன்னு போய் நிக்கிறோம் பாருங்க, தோல் கொடுக்கறோம் பாருங்க. நன்மை தீமைகள் தோளோடு தோல் நிக்கிறது, அதுதான் ஆண்மகன். அந்த ஆண்மகன் வந்து எல்லா இடத்துலயும் தோளோடு தோல் நிக்கின்றான். அப்படி இருக்கும்போது ஆண்மகன் என்பவன் அந்த நம்பிக்கை கொடுக்கணும், நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. சில நேரங்களை பாத்தீங்கன்னா தோண்டு போயிருக்கும்போது, அட சார் தான் போப்பா, இதானே பாத்துக்கலாம், அட சழ விடப்பாத அப்படின்னு போய் நிக்கிற பாருங்க. வேண்டாதவற்றை விட்டு விட்டு புதிய சிந்தனைக்கு வா, அதையே வச்சு இது பண்ணி நீ அந்த இதுக்குள்ள போயிட்டு உன் மனத்தை கஷ்டப்படுத்தாது என்று தோளோடு தோல் நிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்குதான் மனிதன். மனித நேயத்தை காப்பவன் ஆண்மகன். இந்த சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும், பரந்த சிந்தனையா இருக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணணும், நம்மளால முடிஞ்ச செய்யணும் கண்டிப்பா.
1: சூப்பர்.
2: முடிந்தவரை செய்யணும், முடிந்தவரை முயன்று பார், அப்போ முயல் ஆமை இல்லாமை ஆகிவிடும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.

0: சூப்பர்
1: முயல்
0: சூப்பர்.
1: ஆமை. முயலாமை என்பது இல்லாமை ஆகிவிட வேண்டும்.
0: ஸ்லேடையா
1: நமக்கு
0: பேசிட்டீங்களே.
1: நமக்கு எல்லாமே இருக்கணும்,
0: சூப்பர்
1: எல்லா
0: சூப்பர்.
1: குணமும் இருக்கணும். நாம போய் நிக்கணும், எல்லாருக்கும் துணை நிக்கணும். முடிந்தவரை முயன்றுப்பார், அனைவருக்கும் உதவி செய்ய உன் மனம் இன்று ஆரோக்கியமான மனமாக இருக்கட்டும். ஆண்மகனே, நீ ஒரு வெற்றியின் காவியம், நீ வந்து ஒரு நம்பிக்கை, நாட்டின் நம்பிக்கை, வீட்டின் நம்பிக்கை, சகோதரர்களின் நம்பிக்கை, நண்பர்களின் நம்பிக்கை, உறவுகளின் நம்பிக்கை. ஆமா,
0: ரொம்ப
1: ரொம்ப ரொம்ப
0: நன்றி, நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி,
1: தேங்க்யூ மேடம்.
0: ஒவ்வொரு நேயர்களும் கூட பேசும்போது அவங்களுடைய மன உணர்வுகளை ரொம்ப அழகா யதார்த்தமான மொழியில பகிர்ந்துக்கிறாங்க. ஆண்கள் மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருமே ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஒவ்வொரு மனிதனும் மனிதத்தோடு தன்மையோட வாழறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில ஆண்களே, உங்களுடைய மன எண்ணங்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நான் இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்றது நீங்க கஷ்டப்படும் போது எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்வியை உள்வாங்கிட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மறக்காம டயல் பண்ணுங்க 2271760 2275232 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. இப்போ சிறிய விளம்பர இடைவேளை.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி, ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிகழம்பை முதன்மை அலைவரிசை மற்றும் புதுவை 102.8 நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். உழவர்களே, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டு இருக்கீங்க. பேசுங்க, தொழா நிகழ்ச்சி சொந்த நிகழ்ச்சியில என் அன்பு தொழர்களே, உங்களுக்கான டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மனிதன் உங்ககிட்ட வந்து கையை பிடிச்சி சொல்லும்போது உங்களுக்கு அது எவ்வளவு ஆறுதலா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அதை பத்தி பகிர்ந்துக்கு வந்திருக்காங்க நம்ம நேயர். பேசிடலாம் நம்ம தொழரோடு. வணக்கம் தொழரே.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். நான் வரைய ஒரு கங்காதரன்
0: சார். கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கு சார். சொல்லுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சப்போர்ட்டிவா சொல்லும் போது எவ்வளவு ஆறுதலா இருக்கு உங்களுக்கு?
1: சப்போர்ட் சொல்ல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சே இருக்கு. பேசுவாங்களா?
0: பேசுங்க சார், கண்டிப்பா. ஆ பேசுங்க சார், கேக்குது.
1: எனக்கு வந்து நான் இருக்கிறேன்னு சொன்ன என்னோட நண்பர் வந்து வைத்தியநாதன் அவர் பேரு. நான் இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருமாள் யாரையும் தெரியாது. அவரு தான் எனக்கு வந்து நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத, உனக்கு நான் கடை வச்சுக்கறேன் சொல்லிட்டு என்னுடைய தொழிலுக்கு நான் இப்போ அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அவரு தான் காரணம். அவருடைய இதுதான் நிறைய கஸ்டமர் அப்ப அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு, நிறைய உதவிகளும் நிறைய செஞ்சிருக்காரு. அவரு அவரு இருக்கு இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காரு.
0: சூப்பர் சூப்பர் சார். சோ அந்த ஒரு நொடி அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவ்வளவு ஒரு தெம்ப கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான
1: வார்த்தை சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். எனக்கு

0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அழகான நினைவுகளை நினைவு கூர்ந்ததற்கும் இன்ன வரைக்கும் மறக்காம இருக்கீங்க பாத்தீங்களா சார், அதுக்கும் சேர்த்து
1: மறக்க முடியாது. உதவி பண்ணிட்டாருங்களா, கண்டிப்பா மறக்க கூடாதுன்னு நான் அவரை மறக்க மாட்டேன்.
0: அழகா பகிர்ந்துகிட்டீங்க உங்க நினைவுகளை, நன்றி சார்.
1: நன்றி மேம்.
0: பேசிக்கிட்டே நம்மளுடைய பேசுங்க அதோட நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட டாபிக் என்ன பாத்தீங்கன்னா, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்குன்னு கேட்டதும், ஒவ்வொரு ஆணும் மனசு திறந்து எவ்வளவு நல்ல நல்ல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க, அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. அந்த வார்த்தை எவ்வளவு ஆறுதலா இருக்கு, மத்தவங்க தனக்கு சொல்லும் போதும் சரி, நாம மத்தவங்களுக்கு சொல்லும் போதும் சரி, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் நீ போ செய் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு பலமா இருக்கு, எவ்வளவு ஒரு ஆறுதலை கொடுக்குது அப்படிங்கறத அழகா பகிர்ந்துக்கிறேன். அன்பு தொடர்களே கவலையே படாதீங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே பேசுங்க தொடர் நிகழ்ச்சி இருக்கு, மறக்காம பங்கு பிறகு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11வது பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின்போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் 2வது கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அதச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தும் 36வது மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
0: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50, 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி.

0: அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த, தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: தாய் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். தான் லேசாக அசைந்து கொடுத்தாலும் அவனது சிந்தனையோ பேச்சோ அறுபட்டு நின்று போகக்கூடும் என அவள் அஞ்சினாள். அவள் எப்பொழுதுமே மற்றவர்களை விட அவனையே மிகவும் கூர்ந்து கவனித்து கேட்பாள். அவனும் மற்றவர்களைப் போலல்லாது எளிய சாதாரண வார்த்தைகளையே உபயோகித்து பேசுவான். எனவே அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்திற்குள் நேராக சென்று புகுந்து பதிந்துவிடும். எதிர்கால கனவில் எண்ணத்தையும் கற்பனையையும் பற்றி பாவல் எப்போதுமே பேசுவதில்லை. ஆனால் ஹஹோலோ எப்போதுமே அந்த எதிர்கால கனவில் இன்ப உலகிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது போலத்தான் தோன்றும். அவன் பேச்சுகளெல்லாம் இந்த பூலோக மாந்தர் அனைவருக்கும் வரப்போகும் புதிய வாழ்வையும் புதிய மகிழ்ச்சியையும் பற்றியதாகவே இருக்கும். இந்த பேச்சுக்கள்தான் தாய்க்கு தன் வாழ்க்கையின் அர்த்தத்தையும், தன் மகன் எடுத்துக்கொண்டுள்ள வேலையின் நோக்கத்தையும், அனைத்து தோழர்களின் சேவையின் காரணத்தையும் விளங்கச் செய்யும். இந்த கனவிலிருந்து விடுபட்டு உணர்ச்சி பெறும்போது என்று தன் தலையை உலுப்பிவிட்டு பேசத் தொடங்கினான் ஹஹோல். சுற்றுமுற்றும் பார்த்தால் எல்லாமே விரைத்து போய் அசிங்கமாய் தோன்றுகிறது. ஒவ்வொருவரும் களைத்து சோர்ந்து எரிந்து விழுகிறார்கள். அவன் மேலும் துக்கம் தோய்ந்த குரலில் பேசத் தொடங்கினான். மனிதனை நம்பக்கூடாது என்பதும், அவனிடம் பயப்பட வேண்டும், அவனை வெறுக்கக்கூட வேண்டும் என்பதும் கேவலமான விஷயமே. ஆனால் அது அப்படிதான். ஒரு மனிதனுக்கு இரண்டு பக்கங்கள் உண்டு. நீ மனிதனை நேசிக்க மட்டுமே விரும்பலாம். ஆனால் அது எப்படி முடியும்? உன் மனத்திலே உருவாக்கி உயிர் பெற்று துடிக்கும் புதிய இதயத்தை காணாமல் உன் முகத்திலேயே ஓங்கி அறைவதற்காக உன் மீது காட்டு மிருகம் மாதிரி சாடி ஓடி வரும் மனிதனை நீ எப்படி மன்னிக்க முடியும்? அதை உன்னாலே மன்னிக்கவே முடியாது. அதற்கு காரணம் உனது தற்காப்பு சிந்தை அல்ல. உன்னால் எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூட முடியலாம். ஆனால் அப்படி அறைவதை நீ ஒப்புக்கொண்டு விடுவதாக அவர்கள் நினைக்கும்படி நீ விட்டுவிட மாட்டாய். மற்றவர்களை எப்படி அடித்து நொறுக்குவது என்பதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள நீ உன் முதுகை குனிந்து கொடுத்து அவர்களை அடிக்க விட்டு விடுவாயா? ஒரு நாளும் உன்னால் அப்படி விட்டுக் கொடுக்க முடியாது. அவனது கண்களில் உணர்ச்சியற்ற நெருப்பு கனல்வது போன்றிருந்தது. அவனது தலை பலமாக குனிந்து போயிருந்தது. அவன் மேலும் உறுதியோடு பேச ஆரம்பித்தான். எந்த தவறானாலும் சரி, அது என்னை பாதித்தாலும் பாதிக்காவிட்டாலும் சரி, அதை மன்னித்து விட்டுக் கொடுக்க எனக்கு உரிமை கிடையாது. இந்த உலகில் நான் ஒருவன் மட்டுமே உயிர் வாழவில்லை. இன்றைக்கு எனக்கு ஒருவன் தீங்கிழைப்பதை நான் விட்டுக் கொடுத்து விடலாம். அவனது தீங்கு அவ்வளவு ஒன்றும் பிரமாதமில்லை என்று நினைப்பால் அதை கண்டு நான் சிரிக்கலாம். அது என்னை சீண்டுவதில்லை. ஆனால் நாளைக்கோ என் மீது பலபரீட்சை செய்து பழகிய காரணத்தால் வேறொருவனின் முதுகுத்தோலையும் உரிக்க அவன் முனையலாம். ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரி கருதிவிட முடியாது. மிகவும் ஜாக்கிரதையாக நெஞ்சிழக்கமற்று ஆட்களை எடை போட வேண்டும், பொறுக்கி எடுக்க வேண்டும். இவன் நம்மாள், இவன் வேறு என்று தீர்மானிக்க வேண்டும். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது மட்டும் ஆறுதல் தராது. என்ன காரணத்தினாலோ சாஷாவை பற்றியும் அந்த மஞ்சள் மூஞ்சி அதிகாரியை பற்றியும் நினைத்து பார்த்தாள் தாய். ஆமாம், உமையும் தவிடுமாக மாவிருந்தால் ரொட்டி எப்படி சுடுவது என்று பெருமூச்சுடன் சொன்னாள் தாய். அதுதான் இதிலுள்ள சங்கடம் என்றான் ஹஹோல். ஆமாம் என்றாள் தாய். அவளது நினைவில் அவளது கணவனின் உருவம் தோன்றியது. பாசியும் பச்சையும் படர்ந்து மூடிய பாறாங்கல்லைப் போல் உணர்ச்சியற்று போன தடித்த சொரூபியான கணவனின் உருவம் நிழலிட்டது. அதே வேளையில் அவள் வேறொன்றையும் கற்பனை செய்து பார்த்தாள். நதாஷாவை ஹஹோலும் சாஷாவை பாவலும் மணந்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தாள். சரி, இதெல்லாம் இப்படி இருக்க காரணம் என்ன என்று மீண்டும் தன் பேச்சில் சூடு பிடிக்க பேச ஆரம்பித்தான். மக்கள் அனைவரும் ஒரே சமநிலையில் இல்லாதிருப்பதுதான் இதற்கெல்லாம் மூல காரணம். நாம் இந்த ஏற்ற இரக்கத்தை தட்டி நொறுக்கி சமதளப்படுத்துவோம். மனித சிந்தனையும் மனித உழைப்பும் சாதித்து வெற்றி கண்ட சகல பொருள்களையும் நாம் நமக்குள் பங்கிட்டுக் கொள்வோம். பயத்துக்கும் பொறாமைக்கும் மக்கள் அடிமையாகாமல், பேராசைக்கும் முட்டாள்தனத்திற்கும் ஆளாகாமல் நாம் அவர்களை காப்பாற்றுவோம்.

0: இதன் பிறகு அவர்கள் அதே மாதிரி பல பேச்சுக்களை பேசிக்கொண்டார்கள். அந்திரேயை மீண்டும் தொழிற்சாலையில் வேலைக்கு எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அவன் தன் சம்பளத்தையெல்லாம் தாயிடமே கொடுத்து விட்டான். அவளும் எந்தவித கூச்சமோ தயக்கமோ இன்றி பாவலிடமிருந்து பெறுவது போலவே சாதாரணமாக அந்த பணத்தை பெற்றுக்கொண்டாள். சமயங்களில் தன் கண்களை சிமிட்டிக்கொண்டே அந்திரே தாயை பார்த்து சொல்லுவான், என்னம்மா கொஞ்சம் பாடம் படிப்போமா? அவள் சிரிப்பாள், கண்டிப்பாக படிக்க மறுப்பாள். அவனது கண்ணின் குறும்புத்தனம் அவளை துன்புறுத்திவிடும். நான் பாடம் படிப்பது உனக்கு ஒரு வேடிக்கையாயிருந்தால் என்னை ஏன் நீ படிக்க சொல்கிறாய் என்று அவள் தனக்குள்ளாகவே நினைத்துக் கொள்வாள். ஆனால் எத்தனை எத்தனையோ முறை அவள் அவனை நெருங்கி ஏதாவது ஒரு அரும்பதத்துக்கு அத்தம் கேட்பாள். அப்படி கேட்கும்போது அவள் தன் பார்வையையும் வேறுபுறமாக திருப்பிக் கொள்வாள். கேட்கின்ற பாவனையிலும் தான் அதிகம் அக்கறை கொண்டிருப்பதாக காட்டிக்கொள்ள மாட்டாள். என்றாலும் அவள் இரகசியமாய் கல்வி கற்று வருகிறாள் என்பதை அவன் ஊகித்துக் கொள்வான். அவளது அடக்கமான குணத்தைக் கண்டு வியந்து அவளை பாடம் படிக்குமாறு கேட்டுக்கொள்வதை நிறுத்தி கொண்டு விட்டான். என் கண்கள் வர வர மோசமாகி வருகின்றன அந்த்ரியூஷா, எனக்கு ஒரு கண்ணாடி வேண்டும் என்று அவள் அவனிடம் ஒரு நாள் சொன்னாள். அதற்கென்ன, போட்டால் போகிறது என்றான் அவன். ஞாயிற்றுக்கிழமையன்று நகரில் உள்ள டாக்டரிடம் அழைத்து போகிறேன், கண்ணாடியும் வாங்கிக் கொள்வோம். பாவலை பார்க்க அனுமதி கோரி அவள் மூன்று முறை சிறைக்கு சென்றாள். பெரிய மூக்கும் சிவந்த கண்ணங்களும் நரைத்த தலையும் கொண்ட போலீஸ்காரர்களில் ஜெனரல் ஒருவன் அங்கிருந்தான். ஒவ்வொரு முறையும் அவன் அவளிடம் இதமாக பேசி அனுமதி தரவே மறுத்துவிட்டான். அம்மா, நீ இன்னும் ஒரு வார காலமாவது பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு வாரம் கழியட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இப்போது மட்டும் அது முடியாத காரியம் என்பான். அவன் உருண்டு திரண்டு கொழுத்து போயிருந்தான். பழுத்து அதிக நாளாகி பூஞ்சை காளான் படர்ந்து போன காட்டிலந்தை பழத்தைப் போல அவன் அவளுக்கு தோன்றினான். அவன் எப்போதும் ஒரு சிறு மஞ்சள் நிறமான ஈர்க்குச்சியால் தனது சின்னஞ்சிறிதான வெள்ளை நிற உளிர்பற்களை குத்திக் கொண்டிருந்தான். அவனது சின்னஞ்சிறு பசிய கண்கள் அன்பு ததும்ப சிரித்தன. அவன் எப்போதுமே நட்போடு பேசினான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். முன்னாள் பாரத பிரதமரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளான இன்று டெல்லி தலைநகரில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடல் வளாகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு

நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டவுள்ளார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூ டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்று கீழூரில் அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து தியாகிகள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டனர். யுஜிசி நெட் ஜூன் 2026 தேர்வுக்கான 84 பாடங்களின் தற்காலிக விடைக்குறிப்புகள் தேசிய தேர்வு முகமையால் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக ஆகஸ்ட் 18 தேதி வரை விடைக்குறிப்புகள் மீதான ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். மத்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் சார்பில் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான ஒருநாள் தேசிய அளவிலான பயிலரங்கம் புதுச்சேரியில் செப்டம்பர் 2 தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தனியார் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. ஏற்றுமதி தொழிலில் ஆர்வமுள்ள MSME நிறுவனங்கள் பங்கேற்கலாம். நுழைவு கட்டணம் இல்லை. முதலில் பதிவு செய்யும் 100 நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 943817551 மற்றும் 933795996 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றால் பிறப்பை பரிசாக தரும் அதிசயம், அன்பை அளவின்றி வாரி வழங்கும் ஒரு அழகான இதயம், வழியில் சிரிக்க தெரிந்தவள் அவள், விழுந்தாலும் மீண்டும் எழ தெரிந்தவள் அவள், கண்ணீரை மறைத்து குடும்பத்தின் கனவுகளை சுமக்கும் தைரியமானவள் அவள், அம்மாவாக அன்பை விதைப்பாள், மகளாக மகிழ்ச்சியை மலர செய்வாள், சகோதரியாக துணையாக நிற்பாள், மனைவியாக வாழ்க்கையை முழுமையாக்குவாள். அவள் ஒரு பூ மட்டுமல்ல, புயலையும் வெல்லும் பேராற்றல். அவள் ஒரு நிலவு மட்டுமல்ல, இருள் கலைக்கும் விடியலின் ஒளிக்கதிர். பெண்களை மதித்து அவர்களின் புன்னகையை பாதுகாத்து அவர்கள் இருக்கும் இடம்தான் உலகமே அழகு என்று கூறக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி தாங்க நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில். இது வீக்கெண்ட் ஸ்பெஷல் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி பேச வந்தாச்சு. நேரம் 1:14:15. இந்த நிகழ்ச்சியில் அன்பு தோழர்களை நீங்களும் பங்கேற்கலாம். 2271 7602 7525 3 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்றது மூலியமா. சோ நீங்க வெளியூர் தொழில்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. இப்ப சூப்பரான பாடம் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப ரெயின்போ புதுவை 102.8 இது வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதேவில் மகளிர் உங்கள் ஜாஸ் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் என்னுடைய அன்பு தோழிகளே கால் பண்ணுங்க, மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்ச உடனே தோ நம்ம அன்பு தோழி வந்தாச்சு, பேசிடலாம் தோழியோடு. வணக்கம் தோழி.
1: வணக்கம் தமிழ் வாணிக்கு வணக்கம் சொல்வது காலை வாழப்பட்டமலையும் கலா
0: கலா மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி.

0: பவானின்ற பேரு ஏன் வச்சாங்கன்னு தெரியல மேம் உங்களுக்கு. அதுல வாணின்றது அது கலைவாணி அது சிறப்பு சொல்லுவாங்க. அதுல தமிழ் வந்து செம்மையா விளையாடுது மேம் உங்க நாவல. அது உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேம். இன்னும் உங்களுடைய சேவையை வந்து பணியாற்றி எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். சொல்றது வாரத்துல எப்படி டக்கு டக்குன்னு சொல்றதுக்கு தான் டைமுக்கு இல்ல மேம். செம்மையை பேசுறீங்க. அந்த கவிதை வந்து பெண்களை பத்தி ஒரு பெண்ணே சொல்லும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் மேம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடாடா தமிழ் என்ன பேரை பிரிச்சு பிரிச்சு பேருக்கெல்லாம் பிரித்து எழுத சொல்லிட்டீங்களே சூப்பரா.
0: அந்த பேரு நானு அதை கவனிப்பேன். ஒவ்வொரு ஆர்ஜியமும் பேசும்போது எப்படி எல்லாம் பேசுவேன் எல்லாமே சூப்பரா பேசுவீங்க மேம். தமிழ் ஆனா நீங்க பேசும்போது அந்த கேட்டுட்டே இருக்கலாம் மட்டும் காதுல தேன் வந்து பாயிர மாதிரி தமிழ் செம்மையா இருக்குங்க. தமிழ் ரொம்ப பிடிக்கும் மேம். அது நானு அம்மா அம்மா அந்த வார்த்தையெல்லாம் பசங்க மம்மி சொல்லுவாங்க. மம்மி சொல்லாதீங்க அம்மா சொல்லுங்க அப்படி சொல்லுவேன் மேம். நானு நீ அந்த தமிழ பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: அதுதான் சொன்ன எப்படி அப்ப கொடு நாங்க கொடுத்து சொல்லி கொடுத்த மாதிரி பேசி வச்சுல எழுதி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டீங்க. ஓகே நான் அனுப்புன ஸ்கிரிப்ட் கரெக்டா வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா
0: இதெல்லாம் சொல்லாதீங்களா மக்கள் நான் வீடு போறாங்க. உண்மையா பேசுற மனசுல ஆள் மனசுல பேசுவாங்கல்ல
1: அதுதான் நான் பேசுறேன். வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்டரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. சோ என்னோட அன்பு தோழி கலாக்காக என்ன பாடல் பிளே பண்ணலாம்?
0: நன்றி
1: நன்றி.

0: மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தி வீக்கெண்ட் ஸ்பெஷலில். ஹாய் ஸ்னேக் தேவில மகளிர், உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜி பவானி பேசிட்டு இருக்கேன். நம்மளுடைய தோழியோட பேசிடலாமா? வணக்கம் தோழி.
1: வணக்கம், நான் காட்பாடியிலிருந்து கல்யாணி பேசுறேன்.
0: கல்யாணி மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல பிளே பண்ணிடலாம்.
1: எனக்கு பிரியமான தோழியிலேந்தே மான்குட்டி.
0: மான்குட்டி, சோ இந்த மான்குட்டி கல்யாணி மான்குட்டிக்காக ஒரு சூப்பரான மான்குட்டி சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ, தேங்க்யூ,
0: நன்றி நன்றி. நேர்களிடையே நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் தினம்தோறும் காலை 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. அதுல நாளை காலை 7:02 அறிவோம் அறிவியல் பகுதியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு குறித்து தமிழக அரசின் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 3rd பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. தினந்தோறும் காலை 7:02 நம்முடைய முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் புதுவை புதுமை.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக கேட்கலாம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 1:24 25 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதியேவில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. சோ இந்த நிகழ்ச்சியிலேயே அன்பு தோழர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டில நீங்க கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டிய எல்லாமே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271 2271 2330 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. சோ நம்ம தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம் நம்ம அன்பு தோழியோடு. வணக்கம் தோழி.
1: அன்பு தோழிக்கு வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன். மேம் எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன் கலைவாணி மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேம்.
0: செஞ்சில இருந்து பேசுற மாதிரியே இல்ல, ஏதோ பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. டோர் பின்னாடி இருக்கீங்களோ?
1: செஞ்சிலிருந்துதான்
0: அவ்வளவு வந்து ஒரே எந்துவா இருக்கு இன்னைக்கு. என்ன என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு?
1: சண்டே ஸ்பெஷல் தான் பிரியாணி.
0: சாப்பிட்டுக்கிட்டே பேசுற மாதிரி இருக்கு, தெம்பு ஏறிடுச்சு போல.
1: சாப்பிட்டேன் மேம், நான் கால் பண்ணல.

0: எம்பா பேசலாமே
1: கால் பண்ணியாச்சு. ஓகே சொல்லுங்க, அன்பு தோழி கலைவாணிக்கு என்ன பாடல் வேணும், பிளே பண்ணிடலாம்.
0: படம் வந்து சொக்க தங்கம். என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச, அந்த சாங்
1: என்ன நினைச்ச, நீங்க எப்ப கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சுகிட்டே இருந்தேன். அந்த சொக்க தங்கம்
0: மேம், இந்த பாடல் வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்றேன்.
1: டெடிகேட் பண்ண அன்பு தோழிக்காக இப்ப டெடிகேட் பண்ற சாங் வந்துட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தோழி. நன்றி. பெண் அப்படின்னாலே ஒரு ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் கிடைக்கதான் செய்யுது இல்லையா? ஸோ அவங்க பேசும்போது எவ்வளோ ஒரு இன்னசென்டான ஒரு வார்த்தை இல்லையா? உங்களுக்காக நான் வந்து இந்த பாட்டை டெடிகேட் பண்ண போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் இந்த பாட்டு நான் ரொம்ப சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ண போறேன். ஸோ என்னோட நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான பாட்டில் வந்துகிட்டே இருக்கு சொக்கத்தங்கம் திரைப்படத்துல இருந்து.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேர்களே, நாளை காலை 11:02 வளமான பாரதம் நிகழ்ச்சி நம்முடைய முதன்மை அலைவரிசை FM பொதுவே 102.8 ஒளிபரப்பாக இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கும் புதுச்சேரி இந்திராநகர் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறித்த சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நாளை காலை 11:02 FM பொதுவே 102.8 வளமான பாரதம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரேம்ல புதுவை 102.8 வீக்கெண்ட் ஸ்பெஷல். ஹாய் ஸ்நேகிதேவி, இது மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. சோ நான் உங்கள் ஆர்ஜி பவனி பேசிட்டு இருக்கேன். பேசலாம் நம்மளுடைய அன்பு தோழியோடு. வணக்கம் தோழி.
2: வணக்கம் பவானி.
1: வணக்கம். வணக்கம் சொல்லக்கூடிய அன்பு தோழி யாரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு
2: தெரிஞ்சுக்கலாமா? பாண்டிச்சேரி லாஸ்பேட்டையில இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
1: விஜயலட்சுமி மேம், எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாகப்பஞ்சமி இல்லையா, அதுக்கே சாமி பாட்டை கேட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப நாள்
1: பாண்டிச்சேரில இருந்து விஜயலட்சுமி சொல்லிட்டு சுசிலா வாய்ஸ் கேட்டு இருக்கே, சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடுனீங்க. சோ விஜயலட்சுமி உங்களுக்காக உங்களோட விருப்ப பாடல வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி. சோ பெண்களை என்றாலே ஒரு கொண்டாட்டம் தான் இல்லையா, அந்த கொண்டாட்டத்தோட ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: மக்களை எஃப்எம் ரெயின்போ பதிவு 102.8 நேரம் சரியா 1:30 நொடிகளை கேட்டுட்டு இருக்கீங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் ஹாய் ஸ்னேகிதி வில மக்களே, உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் தோழியோட. வணக்கம் தோழி.
1: வணக்கம் அன்பான தோழிக்கு, மதியம் வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன். எங்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதா
0: இருக்கும். செஞ்சிருவோம்.
1: சரி மேம், எனக்கு அமராவதி படத்துல இருந்து சாட்சியமாக அந்த பாட்டு வேணும் மேம். அந்த பாட்டு
0: கண்டிப்பா கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல் எல்லாருக்காகவும் வந்தாச்சு. தாஜ்மஹால் படத்துல இருந்து
1: நன்றி.

ஹாய் மக்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 சண்டே ஸ்பெஷலில் எஸ் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிற்பகல் 3 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் குட்டீஸ் சுட்டீஸ் நீங்கள் கால் பண்ணலாம், உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் சரி சார் நீங்கள் பாடலாம், திருக்குறள் சொல்லலாம், ரைம்ஸ் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச டேபிள் சொல்லலாம், என்னென்ன உங்களோட திறமைகள் இருக்கோ எல்லாத்தையும் வெளிக்காட்டலாம். அதுக்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ரெயின்போ கிட்ஸ் இன்று பிற்பகல் 3 மணிக்கு. மறக்காமல் பங்கு

0: குட்டீஸ், பிற்பகல் 3 மணிக்கு
1: ஞாயிற்றுக்கிழமைகளில்

0: உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அனுங்கள ஆர்ஜவாணி பேசிட்டு இருக்கேன். பேசிடலாம், நம்ம தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் தோழி.
1: பாசமான தோழிக்கு வணக்கம்.
0: என்னுடைய பாசமான தோழி யார், எங்க அழைக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: நான் சாந்தன், ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன் ஜெயா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்றி.

0: நேரம் சரியா 1:51:43 இது ஹாய் ஸ்நேகிதில் மகளிர் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வீக்கெண்ட் ஸ்பெஷல் நம்முடைய தோழி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடலாம் தோழியோட. வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேம், நான் ஹைதராபாத்ல இருந்து தமிழ்செல்வி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லமா இருக்கும் தமிழ்செல்வி மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கும்.
0: உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல சொல்லுங்க, பிளே பண்ணிடலாம்.
1: ஐயா படத்துல இருந்து ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஒரு நிமிஷம் இந்த பாட்டை கேட்க எவ்வளவு நேரம்
0: காத்திருந்தேன். தமிழ் செல்வியா மாறி இருக்கக்கூடிய சாதனா சர்க்கத்துக்கு இந்த பாடல் பிளே பண்ண போறேன். நன்றி.

0: ஹாய் மக்களை, எஃப்எம் 102.8 ஹாய் ஸ்நேகிதி எவ்வியர் மக்களை, உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் சரியா 1:55 ஆகியாச்சு. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கலர் பேசிடலாம். கலரோடு வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க அழைக்கிறீங்க?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு முடிச்ச பாடல பிளே பண்ணிடலாம்.
1: எனக்கு கௌரிமான் படத்திலிருந்து பூ போலே அந்த பாடல் கொடுங்க. இது வாட்டர் பாய்ஜில் ஸ்பீக்காக அந்த பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொடர்வது செய்திச் சுருக்கம். டெல்லி அஞ்சல் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
3: This is Akashvani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. NTA releases provisional answer keys for 84 subjects of UGC NET 2026. Objections window to remain open till Tuesday. Students protesting against JPSC JSSC exam irregularities in Jharkhand demand resignation of Chief Minister Hemant Soren. Union Home Minister Amit Shah unveils statue of former PM Atal Bihari Vajpayee in Rajasthan as nation pays homage on his death anniversary. Fresh low pressure over northwest Bay of Bengal intensifies flood threat in northern Odisha. In badminton, India set to host BWF World Championships beginning tomorrow. And in cricket, Bangladesh secure historic first test win in Australia.

2:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட மனசுல என்னைக்குமே நீங்காம இடம் பிடிச்ச திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். என்ன உங்க ஆனந்தி நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் MS விஸ்வநாதன் இசையமைத்து பி சுஷீலா பாடியது சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: 2:19:40 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது. குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.
1: நீயே தான் எனக்கு மனம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடல் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

2:42 எஃப்எம் ரெயின்போ புதுமை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. காலத்தை வென்று கானங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையமைத்து பி சுஷீலா பாடியது வானம்பாடி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா காதலிக்க நேரமில்லை திரைப்படத்தில் அந்த பாடல் வருது, கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ 3:30 நொடிகள் ஆகுது. FM Rainbow புதுவை 102.8

0: இந்தியாவின்
1: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:50 ஆகுது. ஸோ ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஷோல வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலே. அப்ப நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் கேட்டு யாரு? ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: சொல்லுங்க. வணக்கம், என்னாச்சு இவ்வளவு வெக்கப்பட்டு சொல்றீங்க? வணக்கத்தை ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? சரி, உங்க பேர் சொல்லுங்க.
1: கௌஷிக் கர்ணன்.
0: கௌஷிக் கர்ணனா? ஓகே, பேர் பெருசா இருக்கு. நான் உங்களை கௌஷிக்னு கூப்பிட்டுமா? ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் கூப்பிடுவாங்களா உங்களை? கௌஷிக் தான் கூப்பிடுவாங்க பெரும்பாலும் எல்லாருமே. கௌஷிக் தான் கூப்பிடுவாங்க இல்லையா? ஓகே, உங்க முழு பேரை யார் சொல்லி கூப்பிடுவாங்க? யாருமே கூப்பிடுறது இல்ல, கௌஷிக் தான் கூப்பிடுறாங்க எல்லாரும் இல்லையா? சரி, நான் வந்து உங்களை கண்ணன் சொல்லிட்டு கூப்பிடுறேன். எல்லாரும் கௌஷிக் கூப்பிடுறாங்கல்ல, அப்புறம் பாதி பேர் வேஸ்டா போகுது இல்ல, அந்த பேரை நான் கூப்பிட்டுமா? ஓகே கர்ணன், சரி சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 7th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்க. பரவாயில்ல, பெரிய படிப்பு படிக்கிறீங்க. கௌஷிக் வந்து எப்படிப்பட்ட பையன்? ரொம்ப சமத்தான ஒரு பையனா, நல்ல படிக்கக்கூடிய பையனா, இல்லைன்னா படிப்புனாலே அப்பப்பா அப்படின்னு போற பையனா? யாரு கௌஷிக்? ரெண்டுத்துக்கும் நடுவுல. அது என்ன நடுவுல? படிப்புனாலே கொஞ்சம் கஷ்டமா? நல்லா படிப்பீங்க, ஆனாலும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டாலும் நல்லா படிச்சிருவீங்க அப்படி சொல்லலாமா? ஓகே சரி, கௌஷிக் படிச்சு என்ன ஆக போறீங்க? என்னது, என்ன யோசனையில பலமா இருக்கு? இன்னும் முடிவு பண்ணல, அந்த வேலை இருக்கு இல்லையா? சோ என்ன ஆக போறேன்னு இன்னும் நீங்க டிசைட் பண்ணல இல்லையா? சரி, ஓகே சரி, நம்ம ஷோல இப்ப நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்க. என்ன பாட்டு? சினிமா பாட்டா? என்ன சினிமா பாட்டு? என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எந்த பாட்டு பாட போறீங்க?
1: கருப்பு பாட்டு.
0: என்ன பா? ஓ, அந்த சாங்லாம் தெரியுமா உங்களுக்கு? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடுங்க.
1: ஏ கருப்பே வாரந்தோ, ஏ கருப்பே வாரந்தோ, ஏ கருப்பே வாரந்தோ, ஏ கருப்பே வாரந்தோ.

0: அப்பா.
1: ஓகே.

0: கூடவே வாழும் கருப்பாயா கருப்பனே வாழும் ஐயா, எங்க கூடவே வாழும் ஐயா.
1: வந்துட்டாரு வந்துட்டாரு கர்ணன், எவ்வளவு சூப்பரா பாடுறீங்க. எப்படி ஃபுல் சாங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு?
0: அது வந்து நான் வந்து கேட்டுனே இருப்பேன், கேட்டு கேட்டு அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு அந்த
1: அந்த சாங்கோட ரொம்ப கனெக்ட் ஆயிட்டீங்களா நீங்க அந்த பாட்டு கேட்டு கேட்டு?
0: ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன்.
1: பட் பிரமாதமா பாடுனீங்க. பாட்டுலாம் கத்துக்கிறீங்களா நீங்க? கத்துக்கிறீங்களா? பாட்டு கிளாஸ் போறீங்களா?
0: ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நானே இப்ப வீட்லயே தான் கத்துக்கிறேன்.
1: இப்ப வீட்லயே கத்துக்கிறீங்க, பரவாயில்ல, நல்லா சூப்பரா பாடுறீங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. இன்னும் நீங்க கிளாஸ் போய் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லா வரலாம். ஓகேவா? மேபி இப்ப நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஒரு பெரிய சிங்கரா வரதுக்கு சான்ஸ் இருக்கு நினைக்கிறேன். அப்படியா? அப்படியா கூட இருக்கலாம். ஓகே சூப்பர் கர்ணன். நான் வந்து கௌஷிக் கர்ணனா, இன்னைக்கு நான் கர்ணன் தான் சொல்லி கூப்பிட்டுருக்கேன். ஓகேவா? ஓகே சரி, தேங்க்யூ. பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:21, 8 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கிட், ஹலோ.
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான்
2: பேர் கேக்கல, அதனால நீங்க பேர் சொல்லல இல்லையா? ஆமா. சரி, உங்க பேர் சொல்லுங்க.
3: கிருத்விகா.
2: கிருத்விகா, ஓகே கிருத்விகா.

0: நீங்க பயங்கரமா பேசுவீங்க போல இருக்கே.
1: ஆமா
0: அப்படியா?
1: ஆமா
0: எனக்கு வேற பயமா இருக்கு, எனக்கு சரியா பேச தெரியாது. அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சரி, சொல்லுங்க கிருத்விகா, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நல்லா படிக்கக்கூடிய பொண்ணா நீங்க? அப்படியா, பரவாயில்லையே, நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க கிருத்விகா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நம்ம ஷோல?
1: பாட்டு பாட போறேன்.
0: வாவ் சூப்பர். என்ன இன்னைக்கு ஒரே பாட்டு கிளாஸா போயிட்டு இருக்க? என்ன பாட்டு? என்ன இது, மௌன ராகமா? ஒண்ணுமே கேக்கல எனக்கு.
1: முயல் பாட்டு.
0: முயல் பாட்டு? யார், நீங்க தான் அந்த முயல் குட்டியா?
1: ஆமா.
0: சரி பாட்டு பாடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: வா குட்டி குட்டி முயலே, சுவாடு முயலே, சிந்திரிய முயலே, சித்தவா முயலே, பட்டு பட்டு முயலே, கஞ்சு மந்த முயலே, கிட்டவா முயலே, கிழங்கு தருவே முயலே, வெங்காயம் முயலாம், ஆடி பாடி மயிலாம், பத்து மழையை பார்க்கலாம், கப்பல் விட்டு மகிழலாம், ஈர மண்ணி.
0: என்ன ஆச்சு ஈர மண்ணுல கிருத்விகா? எங்க போனீங்க?
1: அடுத்த லைன் பாடவா?
0: அடுத்த லைன் எங்க போச்சு? நடுவுல என்ன ஆச்சு? என்ன சொல்ல போறீங்க இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்லயும் பாட்டு தான். பாட்டு கிருத்விகான் பேரை வச்சிடலாமா நம்ம? ஓகே சரி. இங்கிலீஷ்ல என்ன என்ன ரைம்ஸா இங்கிலீஷ்ல? ரைம்ஸ் பாட போறீங்களா இங்கிலீஷ்ல?
1: ஆமா.
0: சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: ஹெட் ஷோல்டர்னி சென்டர்ஸ் சென்டர்ஸ் ஹெட் ஷோல்டர்னி சென்டர்ஸ் சென்டர்ஸ் ஐ கேன் நோ பென் நோ
0: இங்கிலீஷ் தமிழ் சொல்லிட்டு அப்படியே கலக்கிட்டாங்க கிருத்விகா, சூப்பரா பாட்டு பாடிட்டாங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸும் இந்த ஷோல வந்து பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271770.
2: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
0: பேசுறீங்க எந்த

உங்க வீடு எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு? என்னமா? சரி, ஓகே, அந்த அது அதான் அந்த இடத்துல தான் இருக்கு உங்க வீடு. ஓகே, ஆத்விக், நீங்க என்ன படிக்கிறீங்க? ப்ரீகேஜி படிக்கிறீங்களா? அதான், நான் அந்த அளவுக்கு படிக்கவே இல்லை, அதனாலதான் எனக்கு கரெக்டா புரியவே மாட்டேங்குது. ஓகே ஆத்விக், உங்களுக்கு எந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு என்ன என்ன செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிரியாணி. பிரியாணி லவரா நீங்க? பக்கத்துல இருக்கவங்க சொன்னாதான் சொல்வீங்களா? நீங்க என்கிட்ட பேசுங்க, ஓகேவா? நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு நீங்க பிரியாணி சாப்பிட்டீங்களா? என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஆஹா, எனக்கு கொடுக்கவே இல்லையே நீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதே. பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லியும் வாங்க தரேன், நீங்க சொல்லவே இல்ல. சரி, ஓகே ஆத்விக், உங்களுக்கு வந்து வீட்ல இருக்க பிடிக்குமா இல்ல வெளியில போறதுக்கு ரொம்ப பிடிக்குமா? வெளியில போறதுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா? யார் கூட வெளியில போனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அப்பா கூடயா? அம்மா கூடவா அப்பா கூடவா? அப்பா கூட போனாதான் ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே, உங்களுக்கு வந்து கதைலாம் தெரியுமா? ஏதாவது ஸ்டோரிஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பாட்டு தெரியுமா? பரவாயில்லையே, பாட்டு பாடுறீங்களா அப்போ? சரி, பாடுங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வரும்? என்னாச்சு ஆத்விக்? ஓகே, சூப்பரா பாட்டு பாடுங்க. வேற ஏதாவது சொல்ல போறீங்களா நீங்க? இல்லையா, அவ்வளவுதானா? ஓகே, சரி, இருமல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க நிறைய சொல்லணும் எனக்கு, ஓகேவா? என்னமா? ஓகே, சரி, பாய் பாய். அது மட்டும் வேகமா வந்துடும் நம்ம ஆத்விக்கு. பட் ரொம்ப சும்மா கியூட்டா சூப்பரா வந்து பாட்டு பாட்டாங்க, ரைம்ஸ் வந்து சொன்னாங்க. பட் தெரியலன்றதையும் வந்து எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கல்ல. சோ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸும் வந்து இந்த ஷோல கலந்துகிட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: மூன்று மணி 30 நிமிடம் ஆகுது. ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கிட், ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: என்ன
0: வணக்கம்? வணக்கம், ஏன் இவ்ளோ தயக்கமா ஒரு வணக்கம்? சும்மாவா? ஓ, என்கிட்டே விளையாடுறீங்களா நீங்க? ஓ, பாத்தீங்களா? சரி, உங்க பேர் என்ன?
1: கவினையா.
0: கவினையா, எவ்ளோ அழகா கவிதை மாதிரியே இருக்கு உங்க பேரு. நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம்
1: தானே?
0: ஆ, பாத்தீங்களா எவ்ளோ சூப்பரா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? சரி, ஓகே. கவினையா, சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அடேங்கப்பா, எவ்வளவு போல்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படினு சொல்றாங்க. கவினாயா, இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்க. இன்னைக்கு ஒரே பாட்டு கிளாஸ் தான். நான் இன்னைக்கு பாட்டு கத்துக்காம வீட்டுக்கு போறதா இல்ல? என்ன பாட்டு?
1: பக்கம் இருக்கும் கொக்கு எங்கள் வீட்டில் பங்கள் பச்சை நீரம் பச்சை மட்டும் சொல்லி பட்டை போட்டு சொல்லி வண்டிகளுடன் சொல்லி

0: சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க, பாட்டு என்னங்க ஆனா கடகடன்னு சொல்லிட்டீங்களே, ராகம் எழுத்து பாடவே இல்லையே, என்னாச்சு? இங்கிலீஷ் ரைம்ஸ் அடுத்து நீங்க சொல்ல போறதா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. முடிஞ்சிடுச்சா? இவ்ளோ அருமையா இங்கிலீஷ் பாட்டுலாம் பாடுறீங்களே, இத யார் சொல்லி கொடுத்தது? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? மம்மி என்ன சொல்லி கொடுப்பாங்க?
1: மம்மி வந்து
0: ஹோம்வொர்க் சொல்லி கொடுப்பாங்களா? ஹோம்வொர்க் தவிர்த்து வேற என்ன சொல்லி கொடுப்பாங்க? படிப்பு சொல்லி தருவாங்க. அப்புறம் என்ன, ஹோம்வொர்க் படிப்பு எல்லாம் ஒண்ணுதான், அது தவிர்த்து வேற ஏதோ அம்மா சொல்ல மாட்டாங்களா உங்களுக்கு? ஓ, இது வந்து அம்மா சொல்லி கொடுத்து இப்ப நீங்க சொல்றீங்க, அம்மா இப்ப சொல்லி கொடுக்கறது இல்ல. ஓகே, கவினையா? கவினையா தானே கரெக்டா சொன்னா? சரி, ஓகே. எப்படி நிறைய நிறைய பேசுற பிள்ளையா கவினையா? அதிகமா வாயாடுவாங்களா? அப்படியா? ஆனா நல்ல சூப்பரா பேசுறீங்க. ஓகேவா? தேங்க்யூ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:35 ரெயின்போ கிட்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேட், ஹலோ.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
3: தீக்ஷா.
0: தீக்ஷா, என்ன படிக்கிறீங்க தீக்ஷா?
3: தீக்ஷா.
0: என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க?
3: E-K-S-H.
0: சரி, ஓகே. தீக்ஷாவா?
3: ஆம்.
0: ஓகே, சரி. என்ன படிக்கிறீங்க, என்ன ஸ்டாண்டர்ட் மா படிக்கிறீங்க?
3: 5th ஸ்டாண்டர்ட்.
0: 5th-ஆ? 5th வகுப்பு.
3: ஆ,
0: கரெக்ட்டா?
3: ஆ, கரெக்ட்.
0: ஓகே, சரி. எப்படி, நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுறீங்களா?
3: ஆமா.
0: என்ன ஆச்சு, என்ன என்ன பக்கத்துல யாரோ சொல்லி தராங்க? நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க, என்கிட்ட மட்டும் பேசுங்க, ஓகேவா? ஓகே, சரி. சொல்லுங்க, என்ன ரொம்ப கூச்சப்படுவீங்களா பேசுறதுக்கு?
3: சொல்லுங்க.

0: situation. I am kind to everyone around me. I respect everyone. I am a healthy and focused child. I enjoy healthy, balanced meal every day. I love and take care of myself. Keep my environment neat and tidy. I conserve energy resources. I use gadgets wisely for learning. I am a responsible and respectful student.
1: அப்படியா?
0: ஹலோ,
1: நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளா, ரெஸ்பெக்டிவ் ஸ்டூடண்டா?
0: ஆமா.
1: எல்லார்கிட்டயும் ரொம்ப ரெஸ்பெக்டடா தான் நீங்க பேசுவீங்களா? அது ரொம்ப நல்ல ஹாபிட், அதை எப்பவே ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஓகே. நீங்க உங்களோட என்விரான்மென்ட் வந்து கிளீனா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து நீங்க கிளீனா வச்சிருப்பீங்களா? என்னென்ன வேலை செய்வீங்க கிளீனா வச்சிருக்கிறதுக்கு?
0: ரோட்ல போகும்போது குப்பை இருந்துச்சுன்னா டஸ்ட்பின்ல போடுவேன்.
1: வெரி குட்.
0: அடுத்து வீடு குப்பையா இருந்துச்சுன்னா பெருக்கி விடுவேன்.
1: சூப்பர்.
0: அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான். இந்த ஏஜ்ல வந்து இதுவே பெரிய விஷயம் தான். இதை நீங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கிளீனா வச்சிருக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து நம்ம மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். ஓகே. உங்களுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்களா? அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் நீங்க சின்னதுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். சரியா? ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு கிட்டா இருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, பாருங்க. ஸோ அவங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து இந்த வயசுலயே வந்து கிளீனா வச்சிருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ஒரு கிட்டா இருக்காங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸும் இந்த ஷோல கலந்துக்கலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 அண்ட் 2271770.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 3:39 நிமிடம் ஆகுது அண்ட் எஃப்எம் ரெயின் போல கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ கிட்ஸ். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கிட், ஹலோ.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
3: வீரயன்.
1: வீரயன், வாவ், பேர்லயே வீரம் இருக்கு. எப்படி, நீங்க ரொம்ப வீரமான ஒரு பையனா? பயப்பட மாட்டீங்களா? ஓகே, சூப்பர். என்ன படிக்கிறீங்க வீரயன் நீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. பரவாயில்ல, பெரிய படிப்பா தான் இருக்கு. சொல்லுங்க வீரயனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்காங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யாரு? ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் தான். பேர், பேர் என்ன?
3: கௌஷிக்.
1: கௌஷிக் தான் ரொம்ப பிடிக்குமா? சரி, எதனால கௌஷிக் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எதனால பிடிக்கும், என்ன கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் கௌஷிக் கிட்ட உங்களுக்கு?
3: என்ன பாட்டு போறீங்க?
1: என்ன, இந்த பாட்டு ரொம்ப கிட்ஸுக்கு மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: என்ன முழு

0: அவ்வளவுதானா, முடிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? பரவாயில்ல, தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, பெரிய விஷயம் தான். சரி, என்ன பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? வீட்டுல இருக்க பிடிக்குமா, இல்ல வெளியில போக பிடிக்குமா, இல்ல விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா, என்ன பிடிக்கும் உங்களுக்கு?
1: விளையாடதான்.
0: விளையாடதான் ரொம்ப பிடிக்கும். எந்த விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா விளையாட்டும்.
0: எல்லா விளையாட்டும் ரொம்ப நீங்க விரும்பி விளையாடுறது? ஃப்ரெண்ட்ஸோட அப்பப்ப விளையாடுறது என்ன விளையாட்டு?
1: வாலிபால்.
0: வாலிபால் விளையாடுவீங்களா? தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேவா? அப்படியா, சூப்பர், வெரி குட். ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல நீங்க நல்லா வரணும். ஓகேவா? ஓகே, தேங்க் யூ. நம்பர்ஸ் 2217760 and 2217170.

0: சோ வெல்கம் பேக் டு த ஷோ. அடுத்து ஒரு கிட் இருக்காங்க லைன்ல, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இவ்வளவு அழகா வணக்கம் சொல்றது யாரு? உங்க பேர் என்ன?
1: கர்ணிகா.
0: கர்ணிகாவா? கரெக்டா நான் சொல்றது? உங்க பேரு கரெக்டா சொல்றடா? கரெக்ட். தேங்க் யூ மேடம். சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நிறைய தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட பேசிருக்காங்க. ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு? நீங்க ரொம்ப வாலு பொண்ணா இல்ல ரொம்ப சமத்தான பொண்ணா? குட் கேர்ளா? எப்படி நீங்க? குட் கேர்ள். ஓகே சரி, நீங்க என்ன நல்லா குட் பண்ணுவீங்க? அம்மா சொல்றத கேப்பீங்களா இல்லன்னா வால் துணை பண்ணி அடி வாங்குவீங்களா? சூப்பர், அழகா கியூட்டா பேசுறீங்க. சொல்லு, சரி சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம ஷோல நீங்க என்ன பண்ண போறீங்க? டக்குன்னு கேட்டுட்டு
2: நானு
0: சுத்தி எல்லாம் திருக்குறள் சொல்ல சொல்றாங்களே, உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா? தெரியாதா? அடுத்த தடவை நீங்க கத்துக்கிட்டு வரணும், ஓகேவா? சரி, இப்ப உங்களுக்கு ரைம்ஸ் தெரியுமா? ரைம்ஸ் தெரியுமா? தமிழ்ல பாட்டுலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களே ஸ்கூல்ல, ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களே, தெரியுமா அது உங்களுக்கு? அதுவும் தெரியாது. சரி, கதை தெரியுமா ஏதாவது? ஸ்டோரிஸ்லாம் கதை தெரியுமா? ஸ்டோரி சொல்ல தெரியுமா உங்களுக்கு? என்ன ஸ்டோரி சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி எது சொல்லுங்க பாக்கலாம். எல்லா ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிக்கும். சரி செல்லும், இப்ப நீங்க ஏதாவது எனக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுங்க பாக்கலாம். என்ன ஆச்சு? யோசனை எல்லாம் பலமா இருக்கு, தெரியலையா? ஹலோ கர்ணிகா, நான் பேசுறது கேளுங்க, அங்க பக்கத்துல சொல்லி கொடுக்கறது வேணாம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரி ஓகே, கர்ணிகா வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? எதுக்கும் ரிப்ளை காணும். ஓகே சரி, எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. எனிவேஸ், இந்த ஷோல உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் வந்து பேசலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271770 and 2271770.

0: சோ வெல்கம் பேக் டு தி ஷோ. மறுபடியும் ஒரு கிட் வந்திருக்காங்க. ஹலோ
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திகா, நீங்க தானா? ஏன் இதுக்கு முன்னாடி நான் பேசினது எதுவும் உங்களுக்கு கேட்கலையா? சரி, ஓகே. நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாடுறீங்களா?

0: கதை சொல்ல போறீங்களா? சூப்பர் சூப்பர். என்ன கதை மாது சொல்லுங்க. அதுன்னு ஒரு கதையா?
1: ஒரு வீடு இருந்ததா.
0: சரி,
1: படைச்சு நின்றாங்களா? அப்ப வந்து கொழுக்கட்டை செஞ்சு அடுக்கி வச்சிருந்தாங்களா, பட்டு கொழுக்கட்டை செஞ்சாங்களா. அப்ப எண்ணி பாக்கக்குள்ள 9 தான் இருந்ததா. அதுல ஒரு கொழுக்கட்டை காண
0: போயிடுச்சான்.
1: என்னடா 10 கொழுக்கட்டை செஞ்சு வச்சோம், 9 தான் இருக்குன்னு எல்லாம் ஏத்தாங்களாம்.
0: சரி,
1: அப்ப என்னாச்சா?
0: என்னாச்சு, கர்ணிகா சாப்பிட்டாங்களா? இல்லையா, கர்ணிகா சாப்பிடல. சரி, அப்ப யார் சாப்பிட்டிருப்பா?
1: அப்ப வந்து என்னாச்சா, நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தோன்னு அவங்க வந்து டேஸ்ட்

0: என்னாச்சு, கர்ணிகா சாப்பிட்டாங்களா? இல்லையா, கர்ணிகா சாப்பிடல. சரி, அப்ப யார் சாப்பிட்டு இருப்பா?
1: அப்போ வந்து என்னாச்சா, நல்லா ஞாபகப்படி பார்த்தோன்னே அவங்க வந்து டெஸ்ட் பண்ண ஒரு பெருக்கட்டை வாயில போட்டுக்கினாங்களா.
0: ஓ, அப்ப அவங்களே சாப்பிட்டாங்களா? அது நீங்களே சொல்றீங்க, என்ன ஆக போறீங்க? ஒரு கதாசிரியரா வரலாமா? கதையெல்லாம் நிறைய எழுதுறீங்களா? அப்படியா கூட இருக்கலாமா? சரி, ஓகே குட்டி, சூப்பரா வந்து பேசுறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பயம் இல்லாம இன்னும் நல்லா போல்டா சொல்லணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. பாய்
1: பாய்
0: பாய். தேங்க்யூ. இதெல்லாம் எவ்வளவு கியூட்டா, எவ்வளவு அழகா வந்து சொன்னாங்க. பட் ஸ்டோரி சொல்றப்பதான் பாருங்க, எப்படியோ வந்து மறுபடியும் லைன் பிடிச்சு ரொம்ப அழகா வந்து ஒரு கொழுக்கட்டைய வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டாங்க. அவங்களே சாப்பிட்டுட்டு அவங்களே அதை மறந்துட்டு இருக்காங்க. சோ சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். எனிவேஸ், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கிட்ஸ் இந்த ஷோல கலந்துகிட்டு பேசலாம். கால் பண்ணுங்க 2277760 and 2277770.

0: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: கனிஷ்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ஆ, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. சரி, சொல்லுங்க. நல்லா போல்டா, நல்லா சூப்பரா பேசுறீங்க. கனிஷ்கா எப்படி நல்ல போல்டா, நல்ல போல்டான பொண்ணுதான் இல்லையா?
3: அப்படிலாம்
2: சொல்ல கூடாது. ஆமா, நான் போல்டு தான் அப்படின்னு அதையும் போல்டா சொல்லணும். ஓகேவா? சரி, ஓகே.

0: தமிழந்தி பாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: யாருக்கு பிறந்த நாள்? எனக்கு இல்லையே. சரி, இதை நான் வந்து அட்வான்ஸ் இல்லைனா பிலேட்டடா வச்சுக்கிறேன், ஓகேவா? பட் பாட்டு வந்து சூப்பரா இருந்துச்சு, ஓகே. நல்லா பாடுனீங்க, ஓகேவா? என்ன என்ன ஆக போறீங்க நீங்க ஃபியூச்சர்ல? டிராயிங்ல போணுமா? வெரி குட், சூப்பர். நல்லா டிரா பண்ணுங்க, ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வாங்க, ஓகேவா?
0: தேங்க்யூ.
1: எவ்வளவு அழகா வந்து நம்ம பேர் என்னமோ சொன்னாங்களே. ஹலோ கனிஷ்கா, கரெக்டா? ஓகே கனிஷ்கா, ஓ லைன்ல இருக்கீங்க இன்னும் நீங்க. ஓகே கனிஷ்கா, தேங்க்யூ.
0: Thank you.
1: பாருங்க, எனக்கு பேர் தெரியலன்னு சொல்லிட்டு லைன்ல இருந்து நமக்காக வந்து பேர் சொல்லிட்டு போறாங்க கனிஷ்கா. பட் இருந்தாலும் சூப்பரா வந்து சொன்னாங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து டிராயிங் லைன்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கிட்ஸ் எல்லாம் வந்து கலக்கிட்டாங்க. ரொம்ப சூப்பரா பாட்டு கிளாஸ் தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பாட்டுலாம் பாடினாங்க. அண்ட் ஸ்டோரியும் வந்து ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க. ஸோ நேயர்களை இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டதுனால நிகழ்ச்சியோட நிறைவு அவங்களுக்காக இந்தியன் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங். அது என்ன ரோலிங் மட்டும் நான் சொல்லுமா?
0: நான் ஃபர்ஸ்டே சொன்னேனே.
1: ஓ, ரோலிங் ரோலிங் சொல்றதுக்காகவே என்ன வெச்சிருக்கீங்க? ஓகே ஓகே,
0: ரோலிங் மட்டும் தான் நீங்க சொல்வீங்க.
1: சரி, ஓகே சார், ஓகே சார்.
0: என்ன மாத்திக்கோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு, இப்போ நீங்க கட் கேமரா சொல்லுங்க. நான்
1: இல்லங்க, இல்லங்க, இப்படியே போட்டோம். இப்படியே போட்டோம், பிரச்சனை இல்ல. சரி, அடுத்து
0: கோமா சொல்ற மாதிரி இருக்கு.
1: அப்படிதான்
0: அப்படிதான்
1: அப்படிதான் சிரிச்சிட்டே கோமா
2: ஓடினேன் நான் பூசாரி என்று, கோழி பூசாரி என்று பேசினேன்.
0: நான் என்ன டயலாக் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்ற ஒரு தடவை கேட்டுக்கிறீங்களா?
2: ஓகே ஓகே
0: ஓகே.

0: வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கள் காரன் என் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.
1: சார் கேட்டிங்களா டயலாக?
2: சொன்னார்கள்
1: அதுதான்
2: பாருங்க.
1: அது வந்து ரியாலிட்டியா எடுத்துக்கிட்டு நீங்க டைலாக்கா சொல்றீங்க, அவர் என்ன டைலாக் சொன்னாரோ அதை வந்து நான் ரியாலிட்டியா சொல்றேன். இந்த மாதிரி ஏமாத்தினாங்க அப்படின்ற அப்படி வந்து அத அவருடைய வெளிப்பாடா சொல்றாரு.
2: சரி ஓகேங்க,
1: ஏதோ சொல்றீங்க நானும் கேக்குறேன். சரி ஓகே, அடுத்த காலர் வராங்க. சோ யார் எங்க இருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கடல் இருக்காத வரைக்கும் ஓகே, இங்க வந்துருவாங்க, இல்லன்னா திருப்பி போயிடுவாங்க.
1: கடல் இருந்தா திரும்பி போயிடுவாங்க. சரி ஓகே சரி. சோ ஒரு விளம்பரத்தை கேட்டுட்டு நம்ம அடுத்தது காலர் யாரா வந்தாங்க நான் பேசலாமா?
2: வந்துட்டாங்க.

0: ஐயப்பன் சார் ஸ்டைல் தான் அது.
1: ஓகே ஐயப்பன் சார் டைலாக் கேட்டிங்களா?
2: இல்ல எனக்காக ஒரு வாட்டி போடுங்க.
1: சோ கேட்டிருப்பாரு, இருந்தாலும் எனக்காக ஒரு தடவை ப்ளே பண்ணுங்க.
0: அப்பதான் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அப்படிதான்.
1: மகிழ்ச்சி.
0: ஆமா மகிழ்ச்சி. ஆமா
1: எஸ், உங்களுக்காக டைலாக் ப்ளே பண்ணிரோம், கேட்டுருங்க.
3: வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கள் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன் ஓடினேன், சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.
1: ஐயப்பன் சார் கேட்டிங்களா டயலாக?
0: ஓடினேன் சரி,
2: அதிகமா கோவப்படுற பொம்பளையும் அதிகமா வாழ ஆசைப்படுற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது.
0: ஏன் இப்படி எல்லாம், ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? கோவம் எல்லாருக்கும் தான் வரும்.
2: அது ஒரு டைலாக்.
0: நன்றி.
1: நீங்களும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் கொடுக்கணும் அப்படின்னா டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா, 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்மளோட ஷோல கொடுக்கலாம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஸோ காலர் வந்துட்டாங்க அப்படின்றது உங்களுடைய ஞானக்கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க
1: அப்படின்னு ஏதோ தெரிஞ்சது,
0: ஏதோ தெரிஞ்சது. ஓகே, ஸோ காலர் வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன். நீங்க வந்து யார் எங்க இருந்து கேட்டு அந்த வணக்கம் அப்படின்ற ஒரு ஸ்டைலே தெரிய வேணாமா யாருன்னு?
0: ஸ்டைல் தான்.
1: அது சூப்பர்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில் நீங்கள் பாட்டே போட மாட்டீங்களா நீங்கள் கேட்கறது என் காது கேட்குது. பட் ஆனால் எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு போது பாட்டு தேவையா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணலாமே அப்படின்றதுனால. ஸோ இப்போ காலர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம்.
1: எல்லாத்தையும் நீங்களே பேசிட்டீங்க,
0: அப்புறம் நீங்களும் கோச்சிக்கிறீங்க, சொன்னாலும் ரோலிங் மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கோச்சிக்கிறீங்க.
1: ஓகே ஓகே, சமாதானம் இப்பதானே பூரா பறக்க விட்டுருக்கு. சோ அடுத்து ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
0: வணக்கம்
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து? மேடமும் இருக்காங்க.
1: இல்ல, என் குரல கேட்டு அவங்க சார்னு சொல்லிட்டாங்க. அப்ப என் வாய்ஸ் அப்படி இருக்கா?
2: இருவருக்கும் வணக்கம்.
0: இருவருக்கும்
1: இல்ல, ரெண்டு சார் பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியா?
0: இருவருக்கும் வணக்கம். விட்டுருங்க, அத்தோட விட்டுருங்க.
1: சாரோ மேடமோ ஏதோ ரெண்டு பேர்.

0: இருக்கீங்க, வணக்கம். அவ்வளவுதான்.
1: ஓகே, வணக்கம். சொல்றது யாருங்க இருந்து?
2: புதுவையில இருந்து பிரபா சார்.
1: பிரபா, பிரபா மேடம், டயலாக் கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன் சார்.
1: ஓகே, சோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா?
2: ஆ, ரெடி சார்.
1: கட், கேமரா ரோலிங். நானே சொல்லிடுறேன்.
2: வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல்கு வரஞ்சன் பணத்தை அபே செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியாரின் நம்பரிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன், சென்னை வரை ஓடினேன். அங்கு கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.
0: பரவாயில்ல, பெருமை. இது பொறுமையா ஓடி இருக்கீங்கன்னு
1: நினைக்கிறேன். நான் பெருமை பொறுமை ரைமிங்ல டைமிங் சொல்றாங்க, பட் انا சூப்பரா சொல்லிட்டாங்க பிரபா மேம். சூப்பர் சூப்பர். எப்படி பிராக்டீஸ் பண்ணீங்களா?
2: நீங்க சொல்லும்போதே அப்படியே மைண்ட் வாஸ் பண்ணிட்டே
0: அப்படியே கவிதை மாதிரி கொட்டிடுச்சு
1: இல்லையா? சோ நாங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு கொடுத்தோம் பாருங்கன்ற மாதிரி சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க பிரபா மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. எந்த ஒரு
0: பிசர தட்டாம சொல்லிட்டாங்க அப்படினு சொல்லலாம் இல்லையா?
1: பாத்தீங்களா, தெரியல. அதுக்கு தான் ஆனந்தி.
0: எப்படி தெரியும்? அத கேக்கணும்.
1: இல்ல இல்ல, பிசுருன்றது தெரியலன்னு
0: சொன்னா தெரியாதுதான். கண்ணாடி போட்டா தானே தெரியும். அவங்க தானே சொல்லுங்க, போடுங்க போடுங்க, கீழே போட்டுறாங்க.
1: பிரபா மேம் வந்து ஏதோ சொல்ல வராங்க, கேட்டலாம். நம்ம பஞ்சாயத்தா புரிச்சுக்கலாம்.
0: சரி, ஓகே
1: ஓகே. சொல்லுங்க மேம், வேற ஏதாவது டைலாக் ஏதாவது சொல்ல ட்ரை பண்றீங்களா?
2: வேற ஒரு டைலாக் சொல்லலாமா சார்?
0: உங்க வாய்ஸ் ஆனா ரொம்ப நல்லா இருக்கே, ஸ்வீட்டா. இப்ப நான் வந்து நான் சார் இல்லன்றது தெரியுதா உங்களுக்கு? கேக்குதா?
1: கேக்குதா? தெரியுதா? இல்ல கேக்குதா? கேக்குது.
0: ஒரு மேடம் ஒரு சாருங்களா? சரி, ஓகே. சரி, அடுத்து நீங்க என்ன டயலாக் சொல்ல போறீங்க?
2: உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்? எனக்கு நிறைய படிச்சிருக்கணும்.
0: என்ன டக்குன்னு கேட்டீங்க?
2: அந்த பரதேசி பையன் மட்டும் கையில கிடைக்கும்.
0: உங்களுக்கு
2: எந்த மாதிரி ஐடியா? நமக்கு எந்த மாதிரி ஐடியாவும் கிடையாதுங்க.
0: புதுசா ட்ரை பண்ணீங்க.
1: மாப்பிளோட நம்பர் ஏதாவது கிடைக்குமான்னு ட்ரை பண்றீங்க?
0: இல்லைங்க இல்லைங்க, இருக்கட்டும், நன்றி.
1: இல்லையா, அவங்க எதுவும் ட்ரை பண்ணல. ஓகே பிரபா மேம், தேங்க்யூ கால் பண்ணுங்க. நன்றி, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நன்றி.
0: ஓகே, தேங்க்யூ சோ மச். பாருங்க, சூப்பரா வந்து பேசினாங்க,
1: சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்களோட ஓன் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே சூப்பரா இருந்தது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்
0: நல்லா இருந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர், கண்டிப்பா. சோ என் வாய்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு.
0: இதுக்கு நான் என்ன சொல்றது? நோ கமெண்ட்ஸ்.
1: படணும் இல்லைன்னா ஏதாவது சொல்லணும், இல்ல கோவப்படணும்.
0: இல்ல, நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நான் இப்பதான் புறாவை பறக்க விட்டுருக்கேன்.
1: பறந்து
0: வரட்டும். ஆமா, நீங்க பாருங்க,
1: பறந்து வர்றதுக்குள்ள காலர் கிட்ட பேசலாம்.
0: சரி, ஓகே, பேசலாம்.

0: சோ காலர் யார் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து? துணை நடிகர் வெற்றி சாருக்கு மாலை வணக்கம். ஒரு மகிழ்ச்சி
1: தடையாரு, அவரே இப்பதான் வெளிநாட்டு மாப்பிள்ளைகள் அடுத்து ஹீரோ ட்ரை பண்ணலான்னு இருக்கிறாரு, இன்னும் நீங்க அவரை துணை நடிகராவே சொல்றீங்களே, எப்படி அது?
2: அப்படி நீங்க ஒரு டைலாக் கொடுத்தீங்கல்ல, அழகா எப்படி சூப்பரா பண்ணா இருப்பாருங்க பாத்தீங்களா நீங்க.
1: அதனால நீங்க ஒரு துணை, எங்க அவர் அடுத்த ப்ரமோஷனுக்கு போயிட்டு இருக்காருங்க, வெளிநாட்டு மாப்பிள்ளையா பண்ண போறாரு.
0: நீங்க ரெண்டு பேரும் என்ன ப்ரோமோட் பண்றதை விட்டுட்டு ஓகேங்களா, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஓகே, கடலூர்ல இருந்து வெண்ணிலா மேடம் கண்டுபிடிச்சு, ஏன்னா அவங்க தான் வந்து என்ன கரெக்டா இந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அதனால வெண்ணிலா மேம் தான் ரைட்டா?
1: அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க.
0: ஓகே மேடம், சோ டயலாக் கேட்டீங்களா?
1: நல்லா
2: இருக்குது.

0: கொஞ்ச நேரம்
1: முன்னாடி சண்டைலாம் கூட போட்டோம், புறா எல்லாம் பார்க்க விட்டாங்க, இன்னும் புறா வரவே இல்லை.
2: ஓடினேன் சாமியார், தாடி வச்ச சாமியார் தம்பெடி அடிச்சான், ஓடினேன் சென்னை எல்லைக்கே ஓடினேன், கடல் வந்ததா திரும்பி வந்துருவேன்.
0: கடல் வந்ததா உங்களுக்கு? கடல் வந்ததா?
2: வந்தது.
1: அங்கே கடல் இருந்ததா?
2: வாழ்க்கையே ஒரு குப்பை.
1: ஓகே மேடம், பெர்ஃபார்மன்ஸ் காமெடி எல்லாமே சூப்பரா இருந்தது.
0: என்ன கூவத்துல இருந்து என் குப்பைக்கு போயிட்டீங்க, ஏன் அப்படி சொல்லிட்டீங்க?
2: டக்கு அது வந்து இன்னுமா ஒரு மேடம் அதான் டக்கு வரல.
0: ஓ, அதனால நீங்க வந்து குட்டை போட்டீங்களா? என் கதை அதுக்கு மேல டமாரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க?
2: ஏதோ
0: சவுண்ட் கேட்டது எனக்கு.
1: மேம், நீங்க சிரிச்சதுதான் கலாய்க்கிறாங்க. அதாவது ஆனந்தி அவங்களுக்கு வந்து எப்பவுமே கலாய்க்கிறது ஒரு ஹாபி.
0: என்ன மிரட்டுறீங்க ஆனந்தி மேடம்?
1: Okay, madam. Thank you. Thank you for your performance and call பண்ணது. நன்றி. Thank you.
2: நன்றி நன்றி சார். நன்றி
0: நன்றி.
1: சோ பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. சோ நேரம் 4:45.
0: டக்குல உங்க கடைசி ஒரு வார்த்தை சொன்ன ஆனந்தி மேடம், நாங்க பாருங்க
1: பயந்துட்டீங்களா? நீங்க பேசுறத பார்த்தா நான் பயப்படுறேன், நீங்க வந்து ஆனந்தி மேடம் சொன்னதுக்கே பயப்படுறீங்க.
0: அந்த ஒரு வார்த்தை எல்லாம் அவ்வளோ தர இருக்குது. ஆமா ஆமா. சோ இந்த ஷோல நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2271770. சோ வெளியில இருந்து கால் பண்றவங்க என்ன பண்ணணும்? வெற்றி சொல்வார்
1: 0413 அப்படின்ற நம்பரை சேர்த்து டயல் பண்ணுங்க. அப்படின்றத அவங்க சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு என்னுடைய சைட்ல கையை காமிக்கிறாங்க.
0: வெற்றி பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்.
1: எதிர்பார்க்கிறேன்.
0: எஸ் எஸ்.
1: சரி ஓகே, எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க.
0: சரி, பாக்குறேன் பாக்குறேன்.

0: சாங் நீங்கள் கேட்கணும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலருக்கு அப்புறம் சாங்கு ப்ளே பண்ண நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லணும் பழகுது. ஸோ இப்போ காலர் ஒருத்தர் வந்திருக்காங்க யாருங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுட்டு
1: அதுக்கு பிறந்தீங்க ஏதோ பொலக்குது நீங்களே என்ன பொலந்தீங்க
0: இல்ல தெரிஞ்சுக்கலாம்
1: அப்படி
0: அந்த மாதிரி
1: அந்த மாதிரி நமக்கு தெரியல இங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த
0: மாதிரி காலர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து
2: வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் துரத்தி நான் ஓடினேன். அதிர்ஷ்டக்கட்டி காலன் என் பணத்தை அபேஸ் பண்ண பார்த்தான் ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிக்கு வேட்டு வைக்க பார்த்தான் ஓடினேன். சென்னை எல்லை வரைக்கே ஓடினேன். அங்கே கடல் குறுக்கிவிட்டதால் வந்து விட்டேன். பாவம் என் வாழ்க்கை ஆகிவிட்டது. கூவம்
0: குறுக்கிடலாம் நேரம் தாண்டி ஓடி போயிட்டு இருப்பேன்.
1: இல்ல கொஞ்சம் பதட்டமாவே ஓடி இருக்காரு அவரு.
0: அது வந்து ஆசித் தம்பி சார் வந்து மத்த யாரோட டயலாக் கொடுத்தாலும் ஈஸியா சொல்லிட்டாரு. வேக் சாரோட டயலாக் அப்படின்னா மட்டும்
2: எல்லை வரைக்கே ஓடினேன். கடல் குறுக்கிட்டுதான் திரும்ப வந்துட்டேன். பாவம் என் வாழ்க்கை ஆகிவிட்டது. கூவம்
1: ஓகே. என்ன ஆச்சு, ஏன் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் படப்பிடிப்பாயிட்டீங்க?
0: அது வேக் சாரோட டயலாக் மட்டும் அவருக்கு படப்பிடிப்பாக.
1: அவர் ரீசன் சொல்றாரு இல்ல
0: முன்னாடி சொன்னாரு.
1: சொன்னீங்க
3: மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்.
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
6: வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம் என் வாழ்க்கை ஆகிவிட்டது. ஒரு கூவம்.

0: ஒருத்தவங்க இப்பதான் ஆனந்தி மேடம் அப்படின்னாங்களா, நீங்க யாரும் சாந்தி பேசுறனே டக்கு
1: நீங்க நம்பிடணும், ஆனந்தி வந்து பயப்படுறாங்கன்றது நீங்க நம்பணும் சாந்தி மேடம். ஓகே மேடம், சாந்தி மேடம் டைலாக் கேட்டீங்களா? சரி ஓகே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ரெடியா?
2: ரெடி.
1: ஓகே, கட், கேமரா ரோலிங்.
2: வாடகை வீட்டுக்காரன் வாசி என்ற பெயரால் விரட்டி நான் ஓடினேன். அதிர்ஷ்ட கல்காரனின் பணத்தை அபேஸ் பண்ண பார்த்தான் ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு ஆப்பு வைத்தான்
0: ஓடினேன்.
2: ஓடினேன் ஓடினேன் சென்னை எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்து விட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.
0: யோசிச்சு யோசிச்சு ஓடி இருக்கீங்க, திரும்பி வரப்ப
1: சிரிச்சுக்கிட்டே தான் ஓடுறாங்க. சிரிச்சுட்டே தான் ஓடுறாங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே கேக்குற சிரிச்சுட்டே தான்
2: ஓடுறாங்க. டயலாக் சொல்லுமா?
0: சரி சொல்லுங்க சாந்தி மேடம்.
2: இது மாவீரில் இருந்து. பாத்திபா, கூட்டமிட்டுள்ள அந்த காரினூர் மேகங்கள் என்னை மூச்சு அடைக்கிறதா இதராப்பில் சிரிக்கின்றன. நீ கொதிக்கும் சூரியன் என்று அவற்றுக்கு தெரியாது. இன்று உனக்கு அஸ்தமனமாயிருக்கலாம், ஆனால் எந்தேனும் ஒரு நாள் தோற்று போன உன் பவித்திரமான காதில் ஜெயிக்க சீதி வரும் சூறாவளியாய் நீ மீண்டும் சிறப்பாயடா, மீண்டும் சிறப்பாயடா பார்த்திபா.
0: கேட்டதா
1: பார்த்திபா?
0: சாந்தி பேசுறேன்.
1: நீங்க வந்து பயப்பட்டீங்க.
0: இல்ல உங்க பேசுற சாந்தி பேசுறேன். என்ன இப்ப
1: ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க?
0: அப்படி ஓ அதுதான் ஃப்ரெண்ட்லியான ஷோன்றதால ஃப்ரெண்ட்லியா பேசுறேன். ஓகே, பட் டயலாக் வந்து ரொம்ப சூப்பரா வந்து சொன்னாங்க.
1: பார்த்திபா டயலாக் வந்து சூப்பரா இருந்தது. சோ நம்ம ட்ரை பண்ணலாம். பட் நாளைக்கே இருக்குமா அப்படின்றதுலாம் தெரியல.
0: அதுக்கெல்லாம் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் கண்டிப்பா இந்த டயலாக் நம்ம ஒரு நாள் ட்ரை பண்றோம்.
1: கண்டிப்பா. சோ இப்ப நீங்க வந்து அந்த டயலாக் ட்ரை பண்றதுக்கான நேரம் நினைக்கிறேன்.
0: யாரு நானு? வாய்ப்பே இல்ல ராஜா.
1: ஆசைப்படுறேன்.

0: ஸோ அந்த காலருக்கு அப்புறமும் பாட்டு போடலை அப்படின்னா அடுத்து காலர் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். யார் எங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சாந்தி பேசுறேன்.
0: வணக்கம் சாந்தி மேடம்.
2: என்ன என்ன டக்குனு இப்படி பேசுறீங்க? நீங்க எங்க இருந்து பேசுறீங்களா சொல்ல மாட்டீங்களா?
1: கடலூர் மாவட்டம்.
2: சரி, ஹலோ, நான் சாந்தி பேசுறேன். நான் கொஞ்சம் பயந்துட்டேன்.

0: ஸோ காலர் யார் எங்கேருந்து லாஸ்ட் காலர்?
1: வெற்றி
2: சார் நலமா தான் இருக்காரு.
0: நீங்க கேக்கலன்னா
1: சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கு கடல் இருந்துதான் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது கூவம்.
0: சூப்பர்.
2: ஒரு டிஎஸ் சார் பேசுற மாதிரி இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி பேசுறீங்க.
0: டைமிங் ரைமிங்ல நாங்க பக்காவா இருப்போம்.
2: ஆமா, சூப்பரா இருந்துச்சு.
0: சூப்பரா இருந்து ஜெய மேடம், சூப்பர்.
2: அப்பா எனக்காக சப்போர்ட் பண்ண வந்த ஒரு நேயர்
0: நினைச்சு.
2: ஆமா,
1: அவரு அவரு துணை நடிக்கல மேம், ஹீரோ மேம் சார்.
2: சூப்பர், ஃபினிஷிங் டச் ரொம்ப பயங்கரமா இருக்கு.
0: என்ன
2: பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம்.

0: கேட்டதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சூப்பர். சோ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கட் கேமரா நிகழ்ச்சியில சோ நிறைய பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
1: கோபியோட தம்பி ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சு. ஆமா கோபியோட தம்பி தான் ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிச்சாரு.
0: ஜெய மேடமோட வந்து முடிச்சிட்டோம்.
1: ஆமா அது துணை நடிகர்ல இருந்து நீங்க ஹீரோவாவும் ஆகிட்டீங்க.
0: தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆர்ஜே யார் என்ற டீடைல் தெரிஞ்சுக்கங்க.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் ஈவினிங். அண்ட் டைம் இப்போ 5 மணி 1:30 ஆகுது. FM ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நான் உங்க ஆனதி. சோ இந்த ஷோல நம்மளோட ஆர்ஜிஸ் வந்து பீச் சைட்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசுவாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே யாரு அப்படின்னா, ஆர்ஜே பாரதி தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சோ யார் யார் கிட்ட பேசுறாங்க, எந்த பீச்ல இருந்து பேசுறாங்க கேக்கலாம்.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான மாலை வணக்கம். நான் அலையோடு விளையாடும் நிகழ்ச்சிக்காக பாரதி வந்தாச்சு அப்படின்றத வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே ஆனந்தி சொல்லிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு எந்த பீச்ல இருந்து நம்ம அலையோடு விளையாடு ஷோ போக போகுது அப்படின்னா, நம்ம ராக் பீச்ல இருந்துதான் வந்து போக போகுது. பயங்கரமா கடல் அலைகளோட மக்கள் அலையும் வந்து பயங்கரமா இருந்துகிட்டு இருக்கு, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கு. இதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்த 3 பேரை குறித்து இப்ப நாங்க வந்து பேச வைக்க போறோம். அது பயங்கர ஸ்மைலிங் ஃபேஸ் போட நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ பேச போறாங்க அப்படின்னு சொன்னதும், வணக்கம் வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி. வணக்கம், என் பேர் நிஷாந்தி. ஒருத்தவங்க போன் வந்த மாதிரி போயிட்டாங்களா? அன்பரசி, சூப்பர். எல்லாருமே வந்து நாங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ்,
3: எப்படி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம்?

0: எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. இங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. நாங்க எப்ப நினைக்கிறோமோ நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்றது அப்படின்றது வந்து மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்டாவே இருக்கும் லைஃப்ல. இந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு வந்து அதுக்குள்ள சண்டையெல்லாம் வருமா? போகும்போது போயிட்டு சமையல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்க. பட் அட் லாஸ்ட்ல வந்து டேஸ்ட் பார்க்கும்போது உங்களை எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வந்து ரொம்ப கம்மியாவே வந்துடுச்சு. ஓகேவா? நீங்க எதிர்பார்த்த டேஸ்ட் வரல. அதுதான் அந்த சிச்சுவேஷன்ல உங்க மைண்ட்ல என்ன சாங் ஞாபகம்?
1: சாங் சாங்லாம் இங்கே ஞாபகம் வராது. சாம்பார் செய்யணும் போய் ரத்தம் செஞ்ச காலம்லாம் இருக்கு. இது நம்ம நோவலை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டவே தாரு.
0: ஓ, சாம்பார் ரசம்யா? என்ன பேரோ அவங்க இஷ்டத்து பிடிக்கிறது சொன்னாங்க.
1: சாப்பாடு
0: மட்டும் செஞ்சிருவோம். சாப்பிட்டு வராது. சரி, வரச்சு வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு. ஓகே, இப்ப வீட்டுல வந்து கும்பலா உட்காந்து சாப்பிடுவோம்.
1: கண்டிப்பா மேம்.
0: அப்படி சாப்பிடும் பொழுது உங்களுடைய மனசுல தோன்ற ஒரு
1: போயிட்டே
0: இருக்கேன்.

0: சூப்பர். உங்க கூட பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷம் மேம். பிஹெச்டி படிக்கிறது எப்படி இருக்கு?
1: பிஹெச்டி பண்றது நல்லா இருக்கு, புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, அங்கு ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்கு.
0: தொடர்ந்து பேசலாம்.
2: சோ நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக பொல்லாதவன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு த ஷோ. 5:16 ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாடு. சோ இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜி பாரதி தான் இணைஞ்சிருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம கூட பேசிட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசலாம். அப்பா எல்லாரும் சொல்லிட்டு எக்ஸாம் பண்றீங்க பாருங்க, தாங்களே நான் வச்சிருந்தீங்க இல்லாத பயங்கரமா ஒரு ஃப்ரெண்ட்

245

ஒரு பிடிவாதக்காரரு எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:33 நிமிடமாகுது. சோஎஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாட. அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே பாரதி. தொடர்ந்து பேசலாம்.
1: வணக்கம், என்னோட பேர் சித்யா. ஓகே, நீங்களாம் என்ன ஃப்ரெண்ட்ஸா? இல்ல, எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அதிகமா வந்து சண்டையே வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதிகமா சண்டையே வரக்கூடாதுன்னு விட்டு கொடுத்து போனோம். போட்டி போறாம இருக்க கூடாது, பண்ணா இருக்கணும். தமிழே தெரியாதுன்னு சொன்னாங்கப்பா, ஆனா கடைசியில வந்து என்னை எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்க பத்தி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன பண்ணணும் எடுத்துக்கிட்டு வரீங்க பொறுமையா அழகா அமைதியா வந்து ஆர்ப்பரிச்சுட்டு இருக்குனே சொல்லலாம். பயங்கரமான காத்துல வந்துட்டு இருக்கீங்க. இந்த அவங்க மைண்ட்ல வரக்கூடிய கவிதை இதுல ஏதாவது ஒரு சாங்

3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3 3

0: மந்த் இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் மந்த் என்ன, ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் டிசம்பர் வரைக்கும் இருக்கு இல்லையா, இதுல வரக்கூடிய பாடல்கள் மந்தை வச்சு வரக்கூடிய பாடல்கள் ஒரு மினிமம் ஒரு 3 நீங்க வந்து பாடல்
1: ஜூலை
0: நடுவுல இருந்து ஒரு லைனா பாடிட்டு அந்த பாட்டு வந்து சக்கரை நிலவு பாடுறோம் ஸ்டார்டிங் சக்கரை இல்லாம வருது. நான் மந்த்ல தானே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன். ஆ சொல்லுங்க, ரெண்டு பாட்டு தான் பாடிக்கலாம். ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, செப்டம்பர் அல்லையா? ஓகே சூப்பர் சூப்பர், பாடிட்டீங்க கண்டு முடிச்சாச்சு. ஓகே சூப்பர், உங்க கூட பேசினது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஓகே தேங்க்ஸ்,
1: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி,
0: பை, நன்றி,
1: தேங்க்யூ,
0: நன்றி சொல்லு,
1: நன்றி.
2: இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து சிலம்பரசன் கிளின்டன் வசுந்தரா தாஸ் பாடிய பாடல் மன்மதன் படத்துல இருந்து வருது, கேக்கலாம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வெல்கம் பேக் டு த ஷோ. 5:53 நிமிடமாகுதே. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க அலையோடு விளையாட. அண்ட் இன்னைக்கு நம்மளோட அர்ஜய் பாரதி தான் இணைஞ்சிருக்காங்க, தொடர்ந்து பேசலாம்.
5: இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்ததும் அது எப்படி இருக்காங்க?
6: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்ததும் எல்லாரும் கண்டிப்பா இருக்கும்
5: இருந்திருக்கலாம். படிக்கும் பொழுது காலேஜ் எப்படா போவோம்,

0: காலேஜ் போலான்னு இருந்து, பட் இப்ப காலேஜ்ல ஸ்கூல் போலாமே அப்படின்னு கிடைக்கிறதுக்கு வந்து அது கிடைக்காததுக்கு தான் நம்ம மனசு வந்து ஆசைப்பட்டு இருக்கும். ஒரு கேம் ஷோ நாங்க வந்து கண்டக்ட் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஒண்ணு ஆனாவனா தலைப்பில சொல்லணும், இல்லைன்னா நம்பர் சொல்லுவோம், அதை நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும். சரியா? சரி ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி சொல்றீங்களா? நான் ட்ரை பண்றீங்களா? அதாவது ஆ சொல்லணும், ஆக்கு அப்புறம் கா சொல்லுங்க, ஒண்ணு விட்டு ஒண்ணு, இந்த லைன் இது ஒண்ணு விட்டு ஒண்ணு அப்படியே சொல்லணும். வரக்கூடாது. நம்பர்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஓகே.
1: 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9 9
0: தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் சேர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கோம். விளையாடு

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. 6:03 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 அலையோடு விளையாடு தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறத ஆர்ஜே பாரதி, தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அப்படியே நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை தருவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.
0: தேங்க்யூ சோ மச் பாரதி. அண்ட் நேயர்களே, இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டதுனால உங்களுக்காக நிறைவா எந்திரன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: முட்டாள், புதுகார் வெள்ள வாய்ப்போ? வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டேட், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
3: நிறுத்து முட்டாளே.
2: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
2: கூலாக இருங்கள்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வன்மதி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றனர். திரு சி பி ராதாகிருஷ்ணனின் இந்த பயணத்தின்போது சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சென்னையில் இன்று நடைபெற்ற நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசரின் நினைவு நாள் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். செங்கல்பட்டில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
6: வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள ஊடகப் பதிவில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக ஊடகப் பதிவில், தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்றும், தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை தாம் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
5: பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கடற்கரை சாலை நகராட்சி கட்டடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயும், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நவீன இந்தியாவின் சிறந்த சிந்தனையாளரும், இந்திய சனாதன பாரம்பரியத்தின் ஆழமான சக்தியையும் ஆன்மீக உணர்வையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஊக்கம் அளித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மதத்தை நம்பிக்கையாக மட்டுமின்றி சேவை மற்றும் மனித நலனுக்காக ஊடகமாகவும் மாற்றினார் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை புதுடெல்லியில் நடைபெறும்.

0: உள்ளது. இக்கூட்டத்திற்கு முன் பருவநிலை மாற்றம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான சுற்றுச்சூழல் பணிக்குழுவின் பிரிக்ஸ் மூத்த அதிகாரிகள் கூட்டம் நடைபெறும் என்று சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தின் கருப்பொருள் மீள்திறன், கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதாகும். இந்த பிரிக்ஸ் கூட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமை தாங்கவுள்ளார். அறிவு சார்ந்த விவாதங்களில் ஈடுபடுவதற்கும் ஒருமித்த கருத்தை வளர்ப்பதற்கும் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இந்த சந்திப்பு ஒரு சிறந்த தளமாக அமையும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலையான வாழ்க்கை முறை, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை மற்றும் பேரிடர் மீட்பு ஆகியவற்றிற்கும் முன்னுரிமை அளித்து இக்கூட்டம் நடைபெறவுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இணைய பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் ராஜஸ்தானின் 17 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்க பணிகளையும் மின்னணு முறையில் தொடக்கி வைத்தார். மேலும் ரோஜ்கர் உற்சவ் திட்டத்தின்கீழ் புதிதாக பணியில் சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த உலக தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் தங்களது நன்றிகளை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், பராமரிப்பு பணிகளுக்காக திங்கட்கிழமைகளில் தோட்டம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்று கீழூரில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்தினார். அங்கு அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட முறைகளுக்கு பின் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்து திரு நமச்சிவாயம் பேசுகையில்,
2: நம்முடைய புதுச்சேரி பிராந்தியத்தை இந்திய நாட்டோடு இணைக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்தப்பெற்று அதிகப்படியான நம்முடைய தலைவர்கள் நாம் இந்திய நாட்டோடு தான் இணைக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவை நிகழ்த்திய உருவாக்கிய இடம்தான் நம்முடைய இந்த கீழூர் மண். நாம் சுதந்திரம் அடைந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு தான் நாம் இந்திய நாடோடு இணைக்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரலாற்று நிகழ்வை இன்றைய தலைமுறையினர், நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வானது இருக்க வேண்டும். இந்த வரலாற்றுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும். நம்முடைய தியாகிகளுடைய தியாகங்கள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கான தங்களுடைய வாழ்த்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: தொடர்ந்து அங்குள்ள நினைவு தூணில் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அரசு துறை அதிகாரி

0: பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் டிஜூர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தேசிய தேர்வு நிறுவனம் கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை இன்று வெளியிட்டுள்ளது. வரும் 18 தேதி வரை விண்ணப்பதாரர்கள் அந்த அதிகாரப்பூர்வ யுஜிசி நெட் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் செயலாக்க கட்டணம் விதிக்கப்படும் என்றும், செயலாக்க கட்டணத்தை செலுத்துவதற்கான கடைசி நாள் இம்மாதம் 18 தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு மகனும் தேவர் உதவியாவே ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: 102.8 டியூன் மணி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஒன் செகண்ட் வெரி குட் ஈவினிங் டு ஆல் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போவின் உங்களுடைய மனம் விரும்பும் கேட்கும் பாடல் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை பிளே பண்ண வந்திருக்குது நான் உங்கள் ஆர்ஜன் பிசுவ வெற்றி. இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கான விருப்ப பாடல்களை ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட விருப்ப பாடல் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லைனா மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்மளும் சேர்த்து டயல் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் மழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் ப்ரோ, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டளையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சந்திரசேகர் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்? நிகழ்ச்சியின் துவக்கமா வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் சோனியா அகர்வாலுடைய நடிப்புல திரட்டு பயிலே என்ற திரைப்படம். இதுல இருந்து தையத்தா தையத்தா தைய தையத்தா அருமையா இருக்கும் பாட்டினுடைய மியூசிக் அண்ட் லிரிக்ஸ். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: சூப்பர் சூப்பர். எதனால இந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிக்குது?
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வருது திட்டப்பிள்ளை திரைப்படத்தில் வந்து.

0: கேட்டு தேவனுங்க.
1: தேங்க்யூ சகோ, பை பை.
0: இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய விருப்பப்படலை கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ ஒரு சிறிய விளம்ப இடைவேளைக்கு பிறகு ஸோ அவர் கேட்ட சந்திரசேகர் கேட்ட திருட்டுப்பள்ளி பாடலை கேட்டலாம் எஃப்எம் ரெயின்போல.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 100.8 நீங்கள் கேட்டு இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு நேரம் அவருடைய விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காங்க. யார் இங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார், சிறுமர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும், எந்த திரைப்படம்?
3: படம் வந்து நெற்றிகன், பாடல் ராமனின் மோகனம், ஜானகி மந்திரம். அந்த பாடல்
2: சூப்பர் சூப்பர் சார். நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான பாடல் எடுத்து கேட்டு பண்ணுங்க சார்.
3: நன்றி சார்.
2: ஸோ நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை எஃப்எம் ரெயின்போ கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின் போ 102.8ல நீங்க கேட்ட ரெஸ்ட் நிகழ்ச்சி மனம் விரும்புவது நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், நான் ஒரே ஊர்ல இருந்து கங்காதர பேசுறேன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடலாம் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
1: சுக்கிரன்ற திரைப்படத்துல இருந்து துள்ளுது இளமையோட பாடல்.
0: சோ அந்த ரீமேக் சாங். எஸ் ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து கேட்டே ஜெபனங்க. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்பப்படலை கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேரம் 6:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
3: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொன்மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: கலையரசு நல்லாப்பாளையம்.
2: சொல்லுங்க சார் கலையரசு சார், என்ன சாங் வேணும், எந்த திரைப்படத்திலிருந்து நான் உங்களுக்கு பிளே பண்ணணும்?
3: ஆணியில் திருமணம் முடிந்து முதல் தினத்தை கொண்டு வருகிறது இந்த பாடல்.
2: நன்றி, உங்களுக்கான பாடல் வருது கேட்டெல்லாம். முதல் சீதனம் திரைப்படம். நன்றி நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: எஃப்எம் பிரைன் போ 102.8 நீங்க கேட்டிருக்க நிகழ்ச்சி மனம் இருந்தேன். நிகழ்ச்சியில் விருப்பப்படல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்வது யார் இங்க இருந்து? சொல்லுங்க கார்த்திக் சார், என்ன சாங் வேணும் உங்களுக்கு, எந்த படத்துல இருந்து?
1: சார் முதலாவது கட்சி நீங்களும் ஆண்டி சிஸ்டர் நல்லா கலக்கணும் கலக்குனீங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ, உங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: வைகாசி பண்ணார் இருந்து சார், என்ன பொண்ணு ஒன்றுதான் வைக்கப்படுது, அந்த பாட்டு தான் கொடுங்க சார்.
0: ஓகே சார், நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான பாடல் வரது கேட்டேன், ஜெய் பண்ணுங்க. வைகாசி பிறந்த

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருச்சு. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம் சொல்லியிருந்தேன். இப்போ நேர ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களோட விருப்ப பாடல் கேட்க யார் எங்கிருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், பாண்டியன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேடம். சொல்லுங்க, சுரேஷ்ல எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணனும்?
1: படம் பிரியமான கோரி சார், பாடல் மான்சி அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பிரியமான தோழி திரைப்படத்துல இருந்து. நன்றி.
1: Thank you sir. Thank you.
0: நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரோ இல்லை நான் மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்னு நம்பரையும் சேர்த்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வான்மதி. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்த பயணத்தின்போது சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். வாஜ்பேயின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அடலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நவீன இந்தியாவின் சிறந்த சிந்தனையாளரும் இந்திய சனாதன பாரம்பரியத்தின் ஆழமான சக்தியையும் ஆன்மீக உணர்வையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஊக்கமளித்தவர் அவர் என்று குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களை செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை சின்னக பண்பாட்டு மையம் ஆகியவை இணைந்து நடத்தும் புதுச்சேரி கலைவிழா 2026 கடற்கரை சாலை காந்தி திடல், கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம் உள்ளிட்ட 5 இடங்களில் நேற்று தொடங்கியது. இவ்விழா இன்று மாலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் உள்ளூர் கலைஞர்கள் மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரா, குஜராத், கேரளம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த கலைக்குழுக்களின் நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன என்று புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி மனம் விருப்பது. நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் அறிவிப்பாளர், எனக்கு அன்பார்ந்த வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நலம். யார் இங்க இருந்து?
2: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்?
2: படம் வந்து சிட்டுக்குருவி, பாடல் வந்து என் கண்மணி என் காதலி பாடல்.
1: ஓகே சார், கால் பண்ணது நன்றி. உங்களுக்கான பாடல் வரது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சிட்டுக்குருவி,
2: நன்றி. நன்றிங்க, உங்களுக்கு நன்றிங்க.
1: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் போ 1.0.8 நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி மனம் இருப்பது நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: இனிய மாலை வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்வது யார் இங்க இருந்து?
1: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அம்பி ராஜா சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலம் சார், நீங்கள் நலமா?
1: எனக்கு
0: வந்து
1: நன்றி சார்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவாக விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். ஸ்ருதி செஞ்சிரன் பேசுறேன் சார்.
0: ஓகே ஸ்ருதி மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சி நிறைவாக?
1: எனக்கு வடசென்னை திரைப்படத்துல இருந்து கார்குழல் கடவை அந்த பாட்டு.
0: ஓகே மேடம், கால் பண்ணுங்க. நன்றி, உங்களுக்கான பாடல் வருது கேட்டேன், செக் பண்ணுங்க.
1: தேங்க்யூ.

0: நேயர்களே, நம் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பிரம்மசாமி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியாகாந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன.

0: அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலுங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலுங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலுங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்குவங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனா். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்.

0: ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா ஒரு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: FM Rainbow 102.8 கேட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்முடைய முதன்மை அலைவரிசையில் உழவருக்கான அறிவிப்புகள் போயிட்டு இருக்கு. ஸோ 7:30 பார்த்தீங்கன்னா உழவர் உலகம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு வாழையில் அதிக மகசூல் பெற தேவையான செயல்பாடுகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர உயர் தொழில்நுட்பவியல் உதவி பயிற்றுனர் முனைவர் எம் சிவாஜி அவர்கள் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடலும் அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தியும் இருக்கு. ஸோ கேட்குங்க. அது மட்டும் இல்லாமல் 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 ராணி துர்காவதி அகில பாரத நாடகம் மூலக்கதை ஹிந்தியில் யோகேஷ் திரிபாதி அவர்கள், தமிழில் மொழிபெயர்த்தவர் கே பேராச்சி அவர்கள், அமைப்பில் உதவி பி உஷா, அமைப்பு காளிமுத்து, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். முதன்மை அலைவரிசையில் 10:00 ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சி இருக்கு. அதில் ரைத்தோம் சர்க்கார் அவர்களின் கிட்டார் இசை படைப்பு ஆகாஷ்வாணி கொல்கத்தா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். முதன்மை அலைவரிசையில் நேர்களே, ராம் தங்கனகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

ஸோ முதன்மை அலைவரிசையில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எஃப்எம் ரெயின்போவில் என்னென்ன ப்ரோக்ராம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா, 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சேனலேருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் மெலோடி சாங்ஸை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
6: சொல்லவே சொல்லாதீங்க.
5: சொன்னா
6: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
5: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோம்
6: FM ரெயின்போ புதுவை 100

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: நேர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: மண்ண

0: லக்ஷ்மி,
1: ஜனம்பி,
0: லக்ஷ்மி,
1: லக்ஷ்மி
0: கேக்குதா? எங்க இருக்க?
2: தமிழ், வா தமிழ், நான் இங்கதான் இருக்கேன், உள்ள வா.
0: பாட்டு சத்தத்துல நான் கூப்பிடுறது கூட உனக்கு கேட்கவே இல்ல.
2: அப்படி இல்ல தமிழ், நாட்டுப்புற பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால கொஞ்சம் சவுண்டா வச்சு கேட்டுட்டு இருந்தேன்.
0: ஓகே ஓகே.
2: என்ன தமிழ், ஏதோ ரெண்டு பாக்ஸ் கையில வச்சிருக்க?
0: இந்த ரெண்டு பாக்ஸ்ல ரெண்டு டிஃபரெண்டான ஐட்டம் இருக்கு. இது ரெண்டும் உனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீ தான் இத கெஸ் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
2: அப்படியா, என்ன எடுத்துட்டு வந்திருப்ப?
0: ஓகே ஓகே, ரொம்ப யோசிக்காத, நானே சொல்றேன். எந்த பாக்ஸ் முதல்ல வேணும் எடு.
2: இப்போ ரைட் சைடுல வச்சிருக்கிறது கொடு.
0: ஓகே, இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாரு நீயே.
2: ஓகே. ஹை, என்ன இது, எனக்கு பிடிச்ச லட்டு இருக்கே. சூப்பர் தமிழ், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
0: இந்த லட்டை டேஸ்ட் பண்ணி பாறேன்.
2: கண்டிப்பா. ஆ தமிழ், செம்ம டேஸ்டா இருக்கு. என்ன லட்டு இது?
0: இதுவா? ஆர்கானிக்ல விளைஞ்ச பொருள்களை வச்சு செஞ்ச லட்டு.
2: ஆர்கானிக்ல விளைஞ்சதா?
0: ஆமா, நமக்கு இப்ப நிறைய நோய்கள்லாம் வருது இல்லையா?
2: ஆமா.
0: சோ அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஆர்கானிக் மாறிட்டு இருக்கோம். உனக்கு கூட தெரியுமே, நிறைய செக்கலாட்டின நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய் இதெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்ல.
2: ஆமா ஆமா.
0: அதே மாதிரிதான் இப்ப சிறுதானியத்துல செய்யற லட்டு, பாரம்பரிய அரிசியில செய்யற பொருட்கள்னு நிறைய மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அத வாங்கி தான் நான் இந்த லட்டு பண்ணேன். எப்படி இருக்கு டேஸ்ட்?
2: செம்ம டேஸ்ட். நார்மல் லட்டு விட இந்த சிறுதானிய லட்டு அவ்வளவு டேஸ்டா இருக்கு தமிழ்.
0: சிறுதானியம் மட்டும் இல்ல, பாரம்பரிய அரிசி, இயற்கையில விளைஞ்ச பொருட்களை வச்சு நிறைய பொருட்கள் கிடைக்குது. அதெல்லாம் செய்ய கத்துக்கிட்டா நம்மளும் ஒரு பிசினஸ் உமனா மாறிடலாம்.
2: கண்டிப்பா. ஆனா இதெல்லாம் எப்படி நம்ம செய்யறது, யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல தமிழ்.
0: அதுக்கே கவலைப்படணும், நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க.
2: யார் அது?
0: விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி இயற்கை விவசாயி ஆர் வசந்தா வந்திருக்காங்க. அவங்களோட நேர்முகத்தை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். அதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கேக்கலாமா?
2: ஓ கேக்கலாமே.
3: வணக்கமா.
4: வணக்கம்.
3: இந்த நிகழ்ச்சியில இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல், அப்புறம் அத நகர சந்தை எப்படி படுத்துறீங்க, அத பத்தி தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நடந்துக்கிறோம். நீங்க இயற்கை விவசாயிங்களா?
4: நான் இயற்கை விவசாயம் தான்.
3: முன்னாடி விவசாயிங்களா?
4: முன்னாடி விவசாயி.
3: எத்தனை வருஷமா நீங்க இயற்கை விவசாயம் இருக்கீங்க?
4: ஒரு 20 வருஷமா ஆர்கானிக்கா பண்ணணும்.
3: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
4: 10 ஏக்கர்.
3: 10 ஏக்கர்ல என்ன பயிரிடுறீங்க?
4: எல்லாமே நெல். ஒரு 75 ரகம் போடுறோம்.
3: என்னென்ன ரகம்?
4: வாசனை சேரக சம்பா, பாசுமதி, ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி, முள்ளன் கைமா, மாப்பிள்ள சம்பா, பூங்காறு, கொட்டார் சம்பா, மைசூர் மல்லி, கருப்பு கவுனி, துளசி வாசனை எல்லாம் நிறைய இருக்கு.
3: கேழ்வரகு,
4: உளுந்து, பனிவரகு, சிறுதானியம்
3: அதுவும்
4: பயிரிடுறோம்.
3: இப்ப நீங்க இப்ப இயற்கை விவசாய மாறி இருக்கீங்க.
4: ஆமா.
3: இயற்கை விவசாயம் மாற காரணம் என்னமா? ஏன்னா ரசாயன உரங்கள் பயன்படுத்தலையும் அதிக மகசூல் பெறலாம்.
4: இல்ல, அதுல மகசூல் வரத விட இதுதான் லாபமா இருக்கு. பூச்சி மருந்து ஒரு தடவை அடிச்சு கால் முடியெல்லாம் இருக்குல்ல, அந்த வழியா விஷம் எல்லாம் ஏறி மயக்கம் அடிச்சு அங்கேயே விழுந்துட்டாரு எங்க வீட்டுக்கு.

0: அப்புறம் அங்கிருந்து தூக்கி அந்த போட்டு ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி இது பண்ணி அதனால இனிமே மருந்து அடிக்க கூடாதுன்ட்டு இயற்கையிலேயே வந்துடணும்ட்டு பஞ்சகவியம் எல்லாம் அடிச்சு அதுக்கு முப்பாடு ஒன்னு ஒன்னா மாறினே வந்தோம்.
1: அவர் அடிப்படத்துலதான் மாறினீங்களா?
0: ஆமா, அதனாலதான்
1: இல்லன்னா
0: மாறி இருக்க மாட்டோம். ஆமா, ரசாயன வரணும் அதுக்கு முன்னாடி பண்ணது, அப்புறம் தெரிஞ்சிட்டோம்.
1: சரி, இயற்கை விவசாயம் பண்றதுல என்ன நன்மைகள் இருக்கு?
0: நிறைய நன்மைகள் இருக்கு. நிறைய மண்புழு எல்லாம் அதுல வளருது, நிலம் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி குழ ஓட்டினோம்னா கோடு கீச்சுன்னு தான் போவோம். இப்ப நல்லா பொல பொலன்னு இருக்கு மண்ணு.
1: அதுல விளையிற உணவுப் பொருட்களும் நம்ம சாப்பிடறோம் இல்லீங்களா?
0: ஆமா,
1: நம்ம உடம்புக்கு நோய் நொடி இல்லாம.
0: ஆமா, நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கலாம்.
1: வாசனை சீரக சம்பா, தூய மல்லி இதெல்லாம் பயிரிட்டுன்னு சொன்னீங்க.
0: ஆமா.
1: சரி, அறுவடை பண்ணியாச்சு, அதை எப்படி நீங்க வந்து சந்தைப்படுத்துறீங்க?
0: நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேர் வீட்லயே வந்து அரிசி வேணும்னு அரிசி வாங்கி போறாங்க, நெல் வேணும்னு நெல் வாங்கி போறாங்க. ஹைதராபாத் எல்லாம் கூட போயிருக்கீங்க இந்த அரிசி எல்லாம்.
1: இயற்கை வேளாண்மை பண்றதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து அரிசி மட்டும் தான் பண்றீங்க?
0: அரிசி பண்றோம், அவுல் பண்றோம், இடியாப்ப மாவு, புட்டு மாவு இதெல்லாம் ரெடி பண்றோம்.
1: பாக்கெட் மூட்டை கணக்கு எப்படி பண்றீங்க?
0: பாக்கெட் தான், எல்லாமே பார்சல் தான் கேக்குறாங்க. பார்சல்ல திண்டிவனம், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை,
1: நகரத்தை நோக்கி தான் போய்.
0: ஆமா, எல்லாமே 25 கிலோ கேக்குறாங்க, 10 கிலோ கேக்குறாங்க, இந்த மாதிரி வாங்கி
1: போயிடறாங்க.
0: வாங்கி கொஞ்சமா வாங்கி போய் சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்குன்னு திருப்பி வந்து வாங்கி போறாங்க.
1: அது எப்படி பேக்கிங் பண்றீங்க? எங்க ரைஸ் மில்ல போயிட்டு அதெல்லாம்?
0: ரைஸ் மில்ல போயிட்டு பேக்கிங் தான், அங்கேயே எடை போட்டு அங்கேயே கொடுத்துறாங்க.
1: எத்தனை கிலோ போடுறீங்க?
0: 26 கிலோ.
1: என்னென்ன அரிசி எல்லாம் நீங்க போட்டு விக்கிறீங்க?
0: மாப்பிள சம்பா குடுக்கறோம், பூங்கார் குடுக்கறோம், கொட்டார சம்பா குடுக்கறோம், மைசூர் மல்லி குடுக்கறோம், கருப்பு கவனி குடுக்கறோம், வாசனை சீர சம்பா குடுக்கறோம், பாசுமதி குடுக்கறோம், ஆத்தூர் கிச்சிலி, ஆற்காடு கிச்சிலி இதெல்லாம் குடுத்துறோம்.
1: இதுல கேழ்வரகுலாம்?
0: கேழ்வரகு நிறைய நடுறதுல கொஞ்சமா நடுவோம், அது இங்கே லோக்கல்லயே வாங்கிக்கிறாங்க.
1: அப்படியே சாதாரணமா ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அரைச்சி 26 கிலோ போட்டு அப்படியே வித்துறீங்க?
0: ஆமா.
1: எவ்வளவு ஒரு மூட்டை?
0: ஒரு மூட்டை 2200 ரூபாய்.
1: அரிசி தகுந்த மாதிரி ரேட்டா?
0: அரிசி, ஆமா, ஒரு ஒரு அரிசிக்கும் ஒரு.
1: என்ன அரிசி, என்னென்ன ரேட்டு?
0: தூய மல்லி வந்து 85 ரூபான்னு குடுக்கறோம்
1: கிலோ.
0: ஆமா. ஆத்தூர் கிச்சிலி 80 ரூபான்னு குடுக்கறோம். மாப்பிள்ள சம்பா வந்து 100 ரூபாய், பூங்கார் வந்து 100 ரூபாய் தான், கொட்டார் சம்பா 120 ரூபாய், காட்டியானா 120 ரூபாய். நெல்லுக்கு தகுந்த மாதிரி வேலை போகுது.
1: டவுன்ல இருந்து வந்து வாங்குறாங்களா உங்ககிட்ட?
0: நிறைய பேர் வந்து வாங்கி போறாங்க. சத்துமாவா ரெடி பண்ணி சாப்பிடறாங்க, கஞ்சியா வச்சு சாப்பிடறாங்க. அந்த கருப்பு கவனி கஞ்சி வச்சு சாப்பிட்டு கேன்சர் எல்லாம் கட்டுப்படுத்துதுன்றாங்க.
1: நகர மக்களுக்கு இப்ப எல்லாம் அதிகமா இது போல அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய சாப்பிடுறாங்க.
0: ஆமா, இயற்கையா இருக்கிறதோட்டு அதுவும் உங்க அரிசி தான் வேணும், வேற எங்கேயும் வாங்கி இங்க குடுக்காதீங்க, எங்க அரிசியே குடுங்கன்னு கேக்குறாங்க.
1: இயற்கை வேளாண்மை விளைஞ்ச அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம், அரிசி எல்லாம் மகளிர் சுய குழுக்கள், அப்புறம் இளைஞர்கள், அவங்க எல்லாம் நீங்க ஏதாவது சொல்றீங்களா?
0: அவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த மாவு வச்சு சத்து மாவா விக்கிறாங்க, லட்டு செஞ்சு விக்கிறாங்க, அதிரசம் செய்யறாங்க, முறுக்கு செய்யறாங்க, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நல்லா இருக்குன்னு வாங்கி போறாங்க.
1: நல்ல வருமானம் கிடைக்குதுங்களா?
0: நல்ல வருமானம் கிடைக்குது சார்.
1: உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்கு?
0: ஆர்கானிக் பண்றதோட்டு வாழ்க்கை நல்லா தான் போகுது சார்.
1: உன்னை அதுல நஷ்டம்லாம்
0: எதுவும் இல்ல சார். நம்ம மருந்து அடிச்சு இது பண்றது, அது வந்து 1000 ரூபாய்க்கு போடுறோம், நம்ம வந்து இது 3000 ரூபாய்க்கு நெல் போடுறோம், அது நிறைய விளையுது, இது கம்மியா விளையுது, எல்லாம் ஈடு கட்டின்னு போயிடுச்சு.
1: நீங்க இந்த இயற்கை வேளாண்மையில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய தயாரிக்கிறீங்க, அது தயாரிச்சு நகரத்துல விற்பனை பண்ணி அதுல நல்லா இன்னும் நல்லா வருமானம் பார்த்து உங்களுடைய வாழ்க்கை முறைய மேலும் சிறக்கணுமா?
0: சரிங்க சார், நன்றி சார்.
2: இயற்கை வேளாண்மையும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பத்தி விழுப்புரம் மாவட்டம் கண்டமானடி ஆர் வசந்தா அவங்களுடைய நேர்முகத்தை கேட்டியே, எப்படி இருந்தது?
3: சூப்பரா இருந்துச்சு தமிழ். இன்னும் சொல்ல போனா லட்டு மட்டும் இல்ல, நிறைய முறுக்கு, சீடை வகைகள் இப்படி நிறைய செய்யலாம். கண்டிப்பா இனிமேல் லீவ் டைம்ல நான் என் பசங்களுக்குன்னு செஞ்சு கொடுக்க போறேன்.
2: கண்டிப்பா, ஏன்னா அடுத்த தலைமுறை ஆரோக்கியத்துல தானே நம்ம கவனம் செலுத்தணும்.
3: ஆமா ஆமா,

0: அம்மா மசாலாவை மிக்சியில் அரைக்காம அந்த அம்மியில் அரைச்சிட்டோம்மா. முத்தண்ணே கொஞ்சம் தேங்காய் உடைச்சு துருவிட்டு வாங்களேன். ஐயா காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது, கழுவி நறுக்கணும்.
1: ஆ

0: ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்தத சாப்பிட்டாச்சு, அது எப்படி விளையுது தெரிஞ்சாச்சு. அடுத்தது என்ன? செகண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணு.
1: இது ஓபன் பண்றேன். இது என்ன தமிழ்? இதுல என்னவோ கீரை இருக்கு.
0: ஆமா, கீரை தான். ஆனா இது நார்மலான கீரை இல்ல, இது பேரு நுண்கீரை.
1: நுண்கீரையா? அப்படின்னா
0: வீட்ல யூஸ் பண்ற எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி நம்ம வீட்லயே கூட இந்த கீரைய வளர்க்கலாம். இது கூட எங்க வீட்டுல நான் வளர்த்த கீரை தான்.
1: அப்படியா?
0: ஆமா. ஆனா இது ரெண்டு இலை வரும்போதே நாம 7-8 நாளுக்குள்ள அறுவடை பண்ணி சமைச்சிடணும். இதுல முளைக்கட்டின தானியத்துல இருக்கிற சத்துக்களை விட ரொம்ப அதிகமான சத்து இதுல இருக்குது. சோ உடம்புக்கு நல்லது. நம்ம வீட்லயே பண்றதுனால இது ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும். நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதுல நமக்கு கிடைக்கும்.
1: ஓ, இவ்வளவு நன்மைகள் இருக்கு அந்த கீரையில. அப்போ எனக்கு கொஞ்சம் இத பத்தி சொல்லிக்கூட.
0: நான் சொல்றதை விட நுண்கீரை வளர்ப்புல ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டா நமக்கான எல்லா ஐடியாஸும் கிடைக்கும். அந்த இன்டர்வியூ கேட்டுதான் நானுமே வளர்க்க ஆரம்பிச்சேன். நீ வேணா கேக்குறியா?
1: ஆ, கேக்குறேனே.
0: கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகையில இருக்கிற ஏ சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய நேர்முகத்தை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். இத கேட்டா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேக்குறியா?
1: கண்டிப்பா கேக்கலாம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில நகர்ப்புறங்கள்ல குறைந்த இடத்திலும் சரி, குறுகிய காலத்திலும் சரி, இந்த சத்தான கீரைகளை உற்பத்தி செஞ்சு வருமானம் பெறும் வாய்ப்பை மைக்ரோ கிரீன்ஸ், அதாவது நுண்கீரைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிற வீடு, மாடி தோட்டம், இது போன்ற இடங்கள்ல வந்து எப்படி வளர்க்கணும், சந்தை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலான்னு இருக்கிறேன் மேடம். முதல்ல இந்த நுண்கீரை, அந்த மைக்ரோ கிரீன்ஸ்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: இப்ப முளைக்கட்டின தானியங்கள்லாம் இருக்கு இல்லைங்க சார், அதை வந்து அடுத்த ஸ்டேஜா நம்ம கீரையா வளர்ப்போம். இப்ப நம்ம இது வந்து ஸ்ப்ரவுட் மட்டும் பண்ணி சாப்பிடுவோம். இதை வந்து ஒரு 2 இலை வந்து முழுசா வளர்ற அளவுக்கு கீரையா நம்ம வளர்க்கணும். வளர்த்து நம்ம சாப்பிடலாம். இப்ப நம்ம விவசாய நிலத்துல வந்து நம்ம கீரை வந்து வளர்ந்த கீரைகள்லாம் வளர்க்குறோம்னா அந்த மாதிரி இல்லாம இதை வந்து ஈஸியா நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்க வந்து வளர்க்க முடியும்.
2: சாதாரண கீரை வந்து இது எப்படி வேறுபடுது?
3: இது வந்து ஒரு ட்ரே இருந்தா நமக்கு போதும். ஒரு 3 ட்ரே நமக்கு இது கரெக்டா வளர்க்கறதுக்காக வேணும். தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே, இது வளர்க்கறதுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே வேணும், மூடி வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வேணும். இந்த 3 ட்ரே இருந்தாவே நமக்கு போதும், வளர்க்கலாம். அதுவும் மண் இல்லாமலும் இந்த விவசாயம் வந்து நம்ம பண்ண முடியும். தென்னை நார் கழிவுல இருந்து பண்ண முடியும், வெர்மி கம்போஸ்ட்ல இருந்து பண்ண முடியும், காயர் மேட்டு, ஹெம்ப் மேட்டு, டிஷ்யூ பேப்பர், இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த மீடியத்துல வேணா வளர்க்கலாம். மைக்ரோகிரீன்ஸ் வந்து ஒரு 25 வகையான மீடியம்ல வளர்க்க முடியும்.
2: இப்ப நம்ம கிராமப்புறங்களை விட்டுட்டு இப்ப நகர்ப்புறங்களை நம்ம வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும், நகர்ப்புறத்துல இருக்கிற வீடுகள்ல எந்தெந்த இடங்கள்ல வளர்க்கலாம், அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: இப்ப நகர்ப்புறங்கள்ல வந்து நம்ம ஒரு பால்கனி இருந்தா போதும், நம்ம ஈஸியா வளர்க்க முடியும். நம்ம கிச்சன்ல ஒரு இடம் இருந்தா கூட போதும். ஒரு 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருந்தா போதும், நம்ம வளர்க்க முடியும். ஒரு 3 ட்ரே நம்ம வச்சோம்னா ஒரு வாரத்துக்கு தேவையான கீரைகள் வந்து ஈஸியா
2: வளர்க்க முடியும்.
3: ஆமா, ட்ரேல வளர்க்கறப்பதான் நம்ம ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வேஸ்ட் கப்பு, கொட்டாஞ்சல் அது மாதிரி வளர்க்க முடியும். இருந்தாலும் வந்து ஃபங்கஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ப்ராப்பரா இந்த ட்ரே வச்சு வளர்க்குறப்பதான் நமக்கு க்ரோத்தும் நல்லா இருக்கும், ஃபங்கஸ் ப்ராப்ளமும் இல்லாம வளர்க்க முடியும்.
2: என்ன மாதிரி ட்ரே, எவ்வளவு சைஸ் இருக்கணும்?
3: 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருக்கும் இந்த ட்ரேல. இந்த ஹோல்ஸ் வந்து ஒரு 160 ஹோல்ஸ் இருக்கும் இந்த ட்ரேல. இந்த ஹோல்ஸ் வழியா போய் வேர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதனால ஈஸியா வந்து வளரும்.
2: ட்ரேனா எத்தனை ட்ரே வேணும்?
3: 3 ட்ரே வேணும். இன்டோர்லயே நம்மளால வளர்த்துக்க முடியும். இன்டோர்ல இருக்கிறப்போ ஒரு LED லைட்ல வந்து வளர்க்கறது நல்லது. ஜன்னல் வெளிச்சத்துலயும் வளரும், இதனால லைட்லயும் நல்லா வளரும்.
2: இது வளர்க்கறதுக்கு விதைகள் எல்லாம் என்னென்ன தேவைப்படும்?
3: வந்து எந்த மாதிரி விதைகள் எல்லாம் வளர்க்கலாம்னா, கீரையோட வகைகள்ல இருந்து வளர்க்கலாம், காய்கறிகளோட வகைகள்ல இருந்து வளர்க்கலாம். இப்ப காய்கறி வகைகள் எடுத்துக்கிட்டா கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரி சீட்ல இருந்து வளர்க்கலாம். இப்ப கீரைகள் வந்து அரைக்கீரை, சிறுகீரை, சிகப்பு தண்டு கீரை இந்த மாதிரி வளர்க்க முடியும். மூலிகைகள் எடுத்துக்கிட்டா ஓமம், கருஞ்சீரகம், கொத்தமல்லி இந்த மாதிரி வளர்க்கலாம். பயிர் வகைகள்லயும் வளர்க்க முடியும். மூக்கு கடலை, பட்டாணி, பாசிப்பயிறு, வெந்தயம், கொள்ளு இந்த மாதிரி நம்ம வளர்க்க முடியும்.
2: ஏதாவது ஒரு விதை எடுத்துக்கலாம்.
3: ஒரு ட்ரேக் வந்து ஒரு விதை வளர்க்கறது நல்லது. இப்ப கலந்து போடலாம். இப்ப எப்படின்னா, இப்ப கடுகு எடுத்துக்கிட்டோம்னா

0: கடுகு மாதிரியே இருக்கிற கீரைகளை ஒன்னா கலந்து வளர்க்கலாம். இப்ப கடுகு மாதிரியே இருக்கிறது எது இதெல்லாம் அப்படின்னா முள்ளங்கி, ப்ரொக்கோலி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கடுகு மாதிரியே இருக்கும், அது போடலாம். மூக்கு கடலை வந்து ஒரு ரெண்டு தடவை கட் பண்ணலாம், அதையும் கொள்ளையும் ஒன்னா சேர்த்து வளர்க்கும்.
1: இந்த விதை எங்க போய் வாங்கணும் மேடம்?
0: இப்ப நம்ம வீட்டுக்கு வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம கிச்சன்ல இருக்கிற சீட்ஸே எடுத்து வளர்க்கலாம். இப்போ ஒரு பிசினஸா பண்றப்ப மட்டும் நம்ம விதையா வாங்கிதான் வளர்க்கணும். எந்த மாதிரி சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சீட் ட்ரீட்மெண்ட் பண்ண சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கெமிக்கல் கோட்டிங் இருக்கிறதால நம்ம 7 நாள்லயே சாப்பிடறதால அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணி நுண்கீரைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
1: இப்போ எல்லாருக்கும் நல்ல விதைன்னு தெரியாது, ஒரு பாமர மக்கள் கூட அவங்க நல்ல விதைன்னு எப்படி கண்டுபிடிச்சி எங்க போய் வாங்கணும்?
0: இடங்கள்லாம் எந்த ஃபிளோர்ல வேணாலும் நம்மளால இதை வளர்க்க முடியும். வீட்டுக்கு வளர்க்குறப்ப நமக்கு ஜன்னல் வெளிச்சம் அப்படி இருந்தாவே போதும், பால்கனி வெளிச்சம் இருந்தாவே போதும். இதை நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல நமக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணி வேணும்.
1: இப்போ வீட்டுல வந்து காற்றோட்ட சூழ்நிலை இருக்கணுமா?
0: ஆமா,
1: அந்த பால்கனி
0: மொட்டை மாடியில வந்து நம்ம வளர்க்கக்கூடாது. டைரக்டான வெயில் படுற மாதிரி ஷேடோ நிழல் படணும். இப்ப வீட்டுக்கு வளர்க்கணும்னா ஒரு மரத்தடியில கூட நம்ம வளர்க்க முடியும். அதனால இதுக்கு வந்து கிராமத்திலயும் நம்மளால வளர்க்க முடியும், நகரத்துல இருக்கிறவங்களும் வளர்க்க முடியும். ஒரு மருந்து இல்லாத ஒரு கீரை வந்து நம்ம எல்லாராலையும் சாப்பிட முடியும்.
1: கலர்ஸ் என்ன இருக்குங்களா? எல்லாம் சில கலர்ல பிரவுன் கலர்ல இருக்கு.
0: மைக்ரோகிரீன்ஸ் வந்து நிறைய கலர்ஃபுல்லா இருக்கிற மைக்ரோகிரீன்ஸ் இருக்கு. இப்ப பர்பிள் ரேடிஷ் இருக்கு, பர்பிள் கேபேஜ் இருக்கு, ரெட் அமரந்தஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஃபுட் வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். இப்ப நம்ம ஃபுட்ல வந்து நேச்சுரல் கலர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோகிரீன்ஸ் வந்து கலர்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அரோமா, இந்த வாசனை வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப முள்ளங்கியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப முள்ளங்கியவே நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், ஆனா முள்ளங்கியோட வாசனை சாப்பாடுல இருக்கும். கேரட் நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம், ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல கூட நம்ம கேரட்டோட மைக்ரோகிரீன்ஸ் போடுறோம் அப்படின்னா கேரட் போட்டிருக்க மாட்டோம், ஆனா கேரட் போட்டிருக்க மாதிரி அதுல வாசனை இருக்கும். இப்ப பட்டாணி மைக்ரோகிரீன்ஸ் நம்ம சாப்பிடறோம்னா பட்டாணி சாப்பிடுற மாதிரியே இருக்கும். அறுசுவையுமே மைக்ரோகிரீன்ஸ்ல இருந்து இருக்கு. இப்ப துவர்ப்பா இருக்கிறது வந்து கொள்ளோட கீரை, இனிப்பா இருக்கிறது வந்து பீட்ரூட், ரெட் அமரந்தஸ், வீட் கிராஸ் இந்த மாதிரி இருக்கிறது. கசப்பா இருக்கிறது வந்து வெந்தயம் மைக்ரோகிரீன்ஸ், புளிப்பா இருக்கிறது வந்து சிக் பீஸ், கோங்ரா, இது எல்லாமே வந்து புளிப்பு. இந்த மாதிரி அறுசுவையுமே இந்த மைக்ரோகிரீன்ஸ்ல வந்து இருக்கு.
1: இந்த வளர்க்க தேவையான அந்த தட்டு, மண்ணு, விதைகள் இதெல்லாம் வந்து எப்படி தேர்வு செய்யறது, எப்படி வளர்க்கறது, அந்த வளர்க்க முறையெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
0: இப்ப வந்து நம்ம 3 ட்ரே இதுக்கு வேணும் சார். ஒரு ஹோல்ஸ் இருக்கிற ட்ரே, 2 ஹோல்ஸ் இல்லாத ட்ரே. ஹோல்ஸ் இருக்கிற ட்ரேல வந்து நம்ம கோகோ பிட் வந்து போட்டணும். ஒரு ட்ரேக்கு வந்து இப்ப 1 அடி அகலமும் 2 அடி நீளமும் இருக்கிற ட்ரேல வந்து ஒரு 400 கிராம் கோகோ பிட் போடலாம். மண்ணுக்கு பதில் வந்து நம்ம கோகோ பிட் போடுவோம். இந்த கோகோ பிட் வந்து கொஞ்சம் ஈரமா இருக்கணும், மாய்ச்சரோட. நம்ம ஒரு தடவை ட்ரே வாங்கிட்டா போதும். அப்புறமா வந்து நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப வந்து விதையும் இந்த மீடியமும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுல இருக்கிற காய்கறி கழிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கம்போஸ்டா மாத்தி நம்ம மைக்ரோகிரீன்ஸ் வந்து வளர்க்க முடியும். நம்ம வீடுகளையும் நம்ம கிளீனாவும் வச்சுக்கலாம், இயற்கை உரமும் நம்மளே தயாரிச்சுக்கலாம்.
1: எவ்வளவு நாட்கள் ஆகும் வளர்றதுக்கு?
0: கோகோ பிட் வந்து ட்ரேல ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீட்ஸ் வந்து மேல தூவி விடணும். அதுக்கு மேல வந்து கொஞ்சம் கோகோ பிட் வந்து தூவி விடணும். ஒரு 2 நாள் வந்து 3வது ட்ரே வச்சு மூடிடணும். அதுல வந்து ஸ்ப்ரவுட் நல்லா வந்துடும். வந்துட்ட உடனே 48 ஹவர்ஸ் கழிச்சு இந்த 3வது ட்ரேவை ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணிட்டு வெளிச்சம் படுற இடத்துல வைக்கணும். சூரிய வெளிச்சம் வந்து டைரக்டா படாத அந்த ஜன்னல் வெளிச்சம் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பட்டா போதும். இல்லைன்னா எல்இடி லைட் வந்து ஆன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோகோ பிட் போட்டு சீடு போட்டோம் இல்லைங்களா, அன்னைக்கே தண்ணி வந்து 1.5 லிட்டர் இந்த ட்ரேல ஊத்தி வச்சிடணும். இந்த 1.5 லிட்டர் தண்ணியே போதும் இந்த 7 நாள் வளர்றதுக்கு.
1: அறுவடை காலமே 7 நாள்,
0: 5ல இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப பாசி பருப்பு, கொள்ளு, உளுந்து இதெல்லாம் நமக்கு 5 நாள்லயே கட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ரேடிஷ், மஸ்டர்ட் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து 7 நாள் வரைக்கும் இருக்கும். ஓமம், கருஞ்சீரகம் இந்த வெரைட்டிஸ் எல்லாம் வந்து 21 டேஸ் ஆகும். கேரட், பெருஞ்சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து 14 டேஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஒரு சீடும் வந்து மாறுபடும் ஹார்வெஸ்டிங் டைம் வந்து. அதுக்கப்புறம் சீடு போடுறதோட அளவும் இருக்கு. இப்ப வந்து ஒரு பருப்பு கீரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ட்ரே ஃபுல்லா போறதுக்கே நமக்கு 5 கிராம் போதும். இப்ப உளுந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70 கிராம் போதும். இந்த மாதிரி வந்து அளவு இருக்கு. 5 கிராம்ல இருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம சீட்ஸ் வந்து போடலாம். இப்ப பாசி பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70 கிராம் நம்ம சீடு போடுவோம். ஈல்டு வந்து ஒரு 400 கிராம் நமக்கு ஈல்டு வரும்.
1: போட்ட எல்லா சீடும் வந்து முளைச்சிருமா?
0: முளைக்கும். ஒரு 80% முளைக்கும். 10% முளைக்காமலே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 10% வந்து அப்பதான் கொஞ்சம் ஸ்ப்ரவுட் வரும் அந்த மாதிரி இருக்கும். அதனால நமக்கு ஒரு 80% வந்தாவே நமக்கு ப்ராஃபிட் தான். ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து இருக்காது. நம்ம சீடு போட்டு மூடினா 2 நாள் கழிச்சு ஓபன் பண்ணினோம், அதோட 7 நாள் கட் பண்ணலாம். பூச்சி தாக்குதல் அது மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும்.
1: மண்ணுல விளையிற கீரை வந்து பூச்சி எல்லாம் தாங்கி இருக்கும்.
0: ஆமா, இது நம்ம க்ளோஸ்டு என்றால்

0: என்வாயன்மெண்ட்ல வளர்க்குறோம், அதுலயும் பூச்சி வராது. அதுவும் இயற்கையாவே வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எந்த ஒரு புழு அது மாதிரி எல்லாம் சாப்பிடறது எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப 21 days வர கருஞ்சீரகம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே 7 நாள்ல வளர்ற கொள்ளு, பாசிப்பருப்பு, உளுந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வராது.
1: இப்போ எத்தனை அடி வரைக்கும் வளரும்?
0: 7 inch வரைக்கும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 2 இலை மட்டும் வளர்ந்தா போதும், 3வது இலை வரைக்கும் நம்ம போவேணாம். 3வது இலை வளர்ந்துச்சுன்னா அது சமைச்சு சாப்பிடற ஸ்டேஜில் தான் இருக்கும்.
1: மகசூல் நல்லா வந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி புல்லுமே நல்லா அழகா
0: வரும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா வந்துடும். இப்ப வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு வந்து இந்த க்ரோயிங் கிட் இருந்தாவே போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிசினஸா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தான் நிறைய தேவை இருக்கு.
1: எப்படி அறுவடை பண்ணணும் மேடம்?
0: இப்ப நம்ம சிசர் வச்சு நம்ம கட் பண்ணலாம், இல்லைன்னா நைஃப் வச்சும் கட் பண்ணலாம்.
1: அதுல வந்து தண்டு எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம்,
0: தண்டு கீரை எல்லாமே நம்ம பயன்படுத்தணும், வேர் மட்டும் நம்ம பயன்படுத்தல.
1: சரி, அறுவடை பண்ணிட்டோம், என்னென்ன உணவுப் பொருட்கள் இதை பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம்?
0: பச்சையாவே இதை அப்படியே சாப்பிட முடியும், வாஷ் பண்ணிட்டு
1: பச்சையாவே
0: சாப்பிடலாம்.
1: பசக்காதா
0: இல்ல? ஏதோ ஒரு சிலர் தான் கசக்கும். இப்ப வெந்தயம், கொள்ளு இந்த மாதிரி இருக்கிறதா. இதுவே பாசி பயிறு, பட்டாணி எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சன்ஃபிளவரோடதும் நல்லா இருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க.
1: தண்டோட அப்படியே பச்சையோட
0: அப்படியே பச்சை

0: கீரை எல்லாமே நம்ம பயன்படுத்தணும், வேர் மட்டும் நம்ம பயன்படுத்துறதில்ல.
1: சரி, அறுவடை பண்ணிட்டோம், என்னென்ன உணவுப் பொருட்கள் இதை பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம்?
0: பச்சையாவே இதை அப்படியே சாப்பிட முடியும், வாஷ் பண்ணிட்டு
1: பச்சையாவே சாப்பிடலாம்,
0: சாப்பிடலாம்.
1: பசக்காதா?
0: இல்ல, ஏதோ ஒரு சிலர் தான் கசக்கும். இப்ப வெந்தயம், கொள்ளு இந்த மாதிரி இருக்கிறது தான். இதுவே பாசி பயிறு, பட்டாணி எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சன்ஃபிளவரோடதும் நல்லா இருக்கும், குழந்தைங்களும்
1: சாப்பிடுவாங்க.
0: அப்படியே பச்சையாவே சாப்பிடலாம், தோசையில வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம், சாலட் செஞ்சு சாப்பிடலாம், சூப் செஞ்சு சாப்பிடலாம், ஸ்மூதி நட்ஸ் கூடயும் ஃப்ரூட்ஸ் கூடயும் இந்த கிரீன்ஸ் போட்டு அரைச்சி நம்ம குடிக்கலாம். இந்த கீரையில வந்து 40 மடங்கு சத்தியம் இருக்கு வெஜிடபிள்ஸை விட அதிகமா. இதுவே கோதுமையில வந்து 90 மடங்கு சத்து அதிகமா இருக்கு.
1: என்னென்ன சத்துக்கள்லாம் அடங்கும்?
0: விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இது இல்லாம வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், புரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கு. பூஞ்சைகள் வர்றதுக்கு மெயின் காரணம் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை பிசினஸா பண்றப்ப நம்ம கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்துடலாம். இப்ப காற்றோட்டமா இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் விதைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து குவாலிட்டியா இருக்கணும். இப்ப எல்லா சீடுமே முளைச்சிருச்சுன்னா இதுல ஃபங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. முளைக்காத விதைகள்ல இருந்துதான் நமக்கு ஃபங்கஸ் உருவாகும்.
1: இப்ப வந்து நுண்கீரையில சாப்பிடாத கீரை ஏதாவது இருக்கா?
0: இருக்குங்க சார். இப்ப நம்ம வளரும் போதே மைக்ரோக்ரீன்ஸோட ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப டாக்ஸிக் வெளிவரும், இயற்கையாவே அதை பாதுகாத்துக்கிறதுக்காக. இப்ப சோளமோட மைக்ரோக்ரீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து சைனட் கண்டென்ட் வந்து 21 டேஸ்க்கு இருக்கும். அதனால நம்ம சோளம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கத்தரி, சுண்டைக்காய், மிளகாய், தக்காளி, மிளகு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது மைக்ரோக்ரீன்ஸை வளர்த்து. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்து மைக்ரோக்ரீன்ஸ்க்கு இருக்கு. பாரம்பரிய அரிசி, சிறுதானியம் இதுக்கெல்லாம் இன்னும் ரிசர்ச் பேப்பர் இல்ல. அதனால வந்து நம்ம மைக்ரோக்ரீன்ஸா வந்து இப்ப சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்க சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு லேப் டெஸ்ட் எடுத்துக்கணும், டாக்ஸிக் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு சொல்லி. அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம்.
1: விளைவிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அதை வருமானம் பாக்குறதுக்கு செலவு மீறி நமக்கு லாபம் கிடைக்குங்களா?
0: கிடைக்கும் சார். இப்ப இந்த ஒரு ட்ரே வளர்க்கறதுக்கு வந்து நமக்கு 50 ரூபாய் செலவாகும். இந்த ட்ரே வந்து நம்ம ஒரு 100 ல இருந்து 150 வரைக்கும் நம்ம சேல் பண்ண முடியும். நமக்கு ஒரு 50% வந்து ப்ராஃபிட் வச்சு இதை சேல் பண்ணலாம்.
1: இப்ப பொதுவாக இந்த நுண்கீரைகளை வந்து மக்களிடையே நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கா?
0: அந்த அளவுக்கு இல்ல, கம்மியா தான் இருக்கு. ஆனா நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப பாக்குறப்ப இப்ப நிறையவே இருக்கு. நான் வந்து 2011 என் பொண்ணுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவ வந்து வெயிட் வந்து 1.5 கிலோ பிறந்தா. அவளுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டா குடுக்கணும் அப்படின்றப்பதான் கீரைகளை குடுக்க சொன்னாங்க. அது மருந்து போட்ட கீரையா இருக்கு அப்படின்னு தான் நான் வீட்லயே வளர்த்து கொடுக்க ஆரம்பிச்சேன். கீரைகளை பத்தி படிக்கிறப்பதான் நான் வந்து நுண்கீரையை பத்தி தெரிஞ்சிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல சாப்பிடறப்ப இவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு, வெளிநாடுகள்லாம் இதை இவ்வளவு யூஸ் பண்றாங்க, நமக்குதான் இன்னும் தெரியல. அதுக்கப்புறமா 2022 இதை நான் வந்து பிசினஸா பண்ணேன். பண்ருட்டியில வளர்த்து சேல் பண்ணி பார்த்தா அங்க சேல் பண்ண முடியல. அதுக்கப்புறமா வந்து நான் பாண்டிச்சேரிக்கு வந்தேன். புதுச்சேரியில வந்துதான் நான் சேல் பண்ண ஆரம்பிச்சதுலாம்.
1: இந்த கீரை சாப்பிடுறதுக்கு டாக்டர் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி இருக்காங்களா?
0: இப்ப வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நிறைய டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு கஸ்டமரா இருக்காங்க. இப்ப நேச்சுரோபதி டாக்டர், சித்தா டாக்டர்ஸ் அவங்க எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இப்ப நம்ம இந்த கீரை விளைவிச்சிட்டோம், நகரங்கள்ல நுண்கீரைகளுக்கு சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்கு மேடம்?
0: ஹெல்த் கான்சியஸ் இருக்கிற பீப்புள் கிட்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் சேர்க்கணும். அது எங்கன்னா இப்ப யோகா ஸ்கூல்ல, வாக்கிங் போற இடத்துல, பார்க்ல, பீச்ல அந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். இது இல்லாம வந்து நம்ம ஜிம்ல வந்து சேல் பண்ணலாம், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்ல, அப்புறம் ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து சேல் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி. இது இல்லாம வந்து இந்த சூப்பு, சாலட் இதெல்லாமே செஞ்சு சேல் பண்ணலாம்.
1: இப்ப நம்ம அறுவடை பண்ணிட்டு கீரை அப்படியே கட்டு கட்டி விக்கிறாங்க, எப்படி எடுத்து போறது?
0: சின்ன சின்னதா இருக்கிறதால ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துட்டு போறது நல்லது. ஒரு நாள் தான் இதுக்கு ஷெல்ஃப் லைஃப். ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா ஒரு 5 ல இருந்து 7 நாள் வரைக்கும் கெடாம இருக்கும்.
1: நுண்கீரைகளை பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க. இந்த நுண்கீரைகள் நம்ம நகரத்தில் உள்ள வீடுகளிலும் சரி, நகரத்தில் உள்ள மற்ற இடங்களிலும் சரி, வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய இடம் ஒரு பொருட்டு இல்ல இல்லீங்களா? அதனால இந்த நுண்கீரைகளை நிறைய வளர்த்து அதிக லாபமும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி.
2: என்ன, நுண்கீரைய வளர்த்துலாமா?
3: ஓ சூப்பரா, வீட்லயே வளர்க்கலாமே.
2: நுண்கீரை வளர்ப்பு மற்றும் நகர சந்தை வாய்ப்புகள் குறித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, திருவதிகை ஏ சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய நேர்முகத்தை கேட்டியே, எப்படி இருக்கு?
3: ரொம்ப நல்லா இருக்கு தமிழ். இன்னும் சொல்ல போனா இந்த நுண்கீரைய நானும் இனிமேல் வீட்லயே வளர்க்க போறேன்.
2: கண்டிப்பா, நம்ம வளர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாதானே அவங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க, நம்மளும் ஆரோக்கியமா இருக்க முடியும்.
3: உண்மைதான் தமிழ், நாளையில இருந்து நானும் நுண்கீரைய வளர்க்க போறேன்.
2: சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, பேசிக்கிட்டே இருக்கோம், நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணலாம்.
3: ஓகே தமிழ், பாய்
2: பாய்.

0: இதுவரை நேயர்கள் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்க. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டைய வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
6: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
6: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
6: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ருத் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் 6 மணி வரை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், பராமரிப்பு பணிகளுக்காக திங்கட்கிழமைகளில் தோட்டம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில்

வரும் 26ஆம் தேதி திருவோணம் பண்டிகையை முன்னிட்டு இன்று தொடங்கி 10 நாட்களுக்கு கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ளன. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோளம் இட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கிடையே கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் டுஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா தெரிவித்துள்ளார். மாஹேயில் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்குதல் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு போர்வை, காலணிகள் போன்றவை வழங்கும் நிகழ்ச்சியை குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் பிற்படுத்துவோர் நலத்துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து நேற்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாவட்ட தொழில் மையம் சார்பில் 2026-27ஆம் ஆண்டிற்கான தொழிற்கூட பயிற்சிகளை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க விரும்புவோர் edistrict.py.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
5: வண்ணம் திரழுது நினைவு, கண்கள் இருளுது நனவு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஓடுறா வண்டி FM ரெயின்போக்கு.
5: நேயர்களை தொடர்வது மியூசிக் பை தி பி வெஸ்டர்ன் மியூசிக். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

உங்கள் இரவை அழகாக விற்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகு ஆர்ஜி வெற்றி. இரவு என்பது உறங்குவதற்கான நேரம் மட்டுமல்ல, சில நினைவுகளை விழித்துக் கொள்ளும் நேரமும் கூட. பகலில் நம்மோடு நடந்த மனிதர்கள் இரவில் நினைவாக நம்மோடு நடக்கிறார்கள். சில நினைவுகளுக்கு வார்த்தைகள் இருக்கும், சில நினைவுகளுக்கு இசை மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட உங்கள் இரவுக்கு மெல்லிசையால் ஒரு சிறிய வெளிச்சம் ஏற்று வருகிறது. எஃப்எம் பிரைன்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவானம்

சில பார்வைகள் நம்மை கடந்து போவதில்லை, நமக்குள்ளேயே தங்கிவிடுகின்றன. நேற்று வரை சாதாரணமாக இருந்த உலகம் ஒரே ஒரு மனிதரை பார்த்த பிறகு எப்படி இவ்வளவு அழகாக மாறுகிறது? அந்த மாயத்திற்கு பெயர்தான் ஒருவேளை காதலோ? பாடல் கேட்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், உன்னிமேனன் மற்றும் கே சித்ரா குரலில். வானத்து போல திரைப்படத்திலிருந்து

காதலிக்கிற மனசுக்கு வானம் ஒரு மேடை, நிலவு ஒரு விளக்கு, நட்சத்திரங்கள் எல்லாம் இசைக்குழு. நாம் நேசிப்பவர் அருகில் இருந்து விட்டால் வாழ்க்கை ஒரு அழகான பாடலாகி விடாதா? அந்த பாடலுக்கான தாளம் போட வருகிறது தேவா இசையில், ஹரிஹரன் குரலில், தைப்பொருந்தாச்சி திரைப்படத்திலிருந்து.

வார்த்தைகள் எல்லாமே உண்மையை சொல்லிவிடுவதில்லை. சில உண்மைகள் கண்களில் மட்டுமே தெரியும். காதலில் பதில் கேட்பதும் அழகு, பதில் சொல்லாமல் புனகிப்பதும் அதைவிட அழகு. அந்த அழகான காதல் உரையாடல் தேவாயசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரலில் சந்தித வேளை திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். நேரம் 9:34, 6 நொடிகள். இனிமையான மெலடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரும் நேரத்தில் தேன் சிந்ததே வானம் FM ரெயின்போவில். எல்லா வேண்டுதல்களும் கடவுளிடம் கேட்கப்படுவதில்லை. சில வேண்டுதல்கள் ஒருவரின் கண்களை பார்த்தபடியே மனதுக்குள் கேட்கப்படுகின்றன. இந்த மனிதர் மட்டும் என் வாழ்க்கை விட்டு போகவே கூடாது என்று. காதலின் மிக அழகான வரம் அதுதானே. இளையராஜாவின் இசையில் சுனிதா மற்றும் உன்னிகிருஷ்ணன் குரலில் காதல் ரோஜாவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஒவ்வொன்றுக்கும் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று துணை இருக்கிறது. காற்றுக்கு ஒரு வாசம், பூவுக்கு ஒரு வண்ணம். அப்படி என்றால் ஒரு மனதுக்கு துணையாக இன்னொரு மனம் வேண்டாமா? சிற்பி இசையில் ஹரிஹரன், குரலில் கண்ணன் வருவான். திரைப்படத்திலிருந்து

ஒருவர் நம் வாழ்வுக்குள் வந்த பிறகு அதே வானம் கொஞ்சம் புதிதாக தெரிகிறது. அதே பூக்கள் இன்னும் அழகாக தெரிகின்றன. காதல் வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்குள் 1000 சூரியன்கள் உதிக்க முடியுமோ என்னவோ. இளையராஜா இசையில், ஹரிஹரன் குரலில், கரிசல் காட்டுப்பூவை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். சிலரது புகைப்படம் நம்மிடம் இருக்காது, அவர்களது முகம் மனதிலேயே இருக்கும். அவர்களின் புன்னகை, அவர்களின் குரல், அவர்கள் அருகில் இல்லாத நேரத்திலும் கூட நம்முடன் இருப்பது போலவே உணர்வைப்பதுதான் காதல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், உன்னிகிருஷ்ணன் குரலில், பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

காதல் வருவதற்கு முன்பு எல்லாவற்றிற்கும் காரணம் தெரியும். காதல் வந்த பிறகு ஏன் சிரிக்கிறோம் தெரியாது, ஏன் காத்திருக்கிறோம் தெரியாது, ஏன் ஒருவரை மட்டும் நினைக்கிறோம் என்பதும் தெரியாது. மனசு சொல்லும் ஒரே பதில் என்னவோ இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரலில் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். இனிமையான மெலோடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரவு நேரம். இசையால் உங்கள் இரவை அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின்

பெண் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில் அவங்கள அன்பு சுகோ ஆர்ஜி வெற்றி. காதலுக்கு மொழி இருக்கிறதா? இரண்டு மனங்கள் புரிந்து கொண்ட பிறகு வார்த்தைகளுக்கு என்ன வேலை? தெரியாத தேசத்தின் காட்சி கூட நமக்கு தெரிந்த மொழியில் பேசும்போது இருக்கும் காதல் அருகில் இருந்தால். தேவா இசையில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரலில் வானவில் திரைப்படத்திலிருந்து

நேரம் 10:17. மலர மறுக்கும் ஒட்டிற்கு ஒரு தென்றல் போதும், திறக்க மறுக்கும் மனதிற்கு ஒரு அன்பான மனிதர் போதும். யார் வென்றார்கள் என்பது முக்கியமில்லை, அந்த சந்திப்பில் ஒரு காதல் மலர்ந்ததா என்பதுதான் அழகு. தேவா இசையில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சொர்க்கம் குரலில் குஷி திரைப்படத்திலிருந்து.

அழகுக்கு உலகம் ஆயிரம் அளவுகோல் வைத்திருக்கலாம், ஆனால் காதலுக்கு ஒன்றே ஒன்று, என் மனதுக்கு பிடித்திருக்கிறது, அவ்வளவுதான். பிடித்துவிட்டால் அவரின் நிறமும் அழகு, சிரிப்பும் அழகு, ஏன் கோபம் கூட அழகு. தேவாயசையில் அனுராதா ஸ்ரீராம் குரலில் வெற்றி கொடுக்கட்டு திரைப்படத்திலிருந்து.

இசைக்கு ஒரு வித்தியாசமான சக்தி உண்டு. அது சோகத்தில் சிரிக்க வைக்கும், தனிமையில் துணையாக அமரும். சில சமயம் வறண்ட மனதிற்குள் கூட ஒரு பூவை மலர செய்யும். அதனால்தான் என்னவோ பாட்டுக்கு பாலைவனமும் பூக்கும். தேவா இசையில் ஹரிஹரன், சபேஷ் மற்றும் மாஸ்டர் ரோஹித் குரலில் ஆனந்த பூங்காட்சி திரைப்படத்திலிருந்து.

நம்முடைய உலகம் எல்லோருக்கும் தெரிய வேண்டியதில்லை. ஒரே ஒருவருக்கு தெரிந்தால் போதும். நாம் மறைத்து வைத்த கனவுகள், சொல்லாமல் வைத்த ஆசைகள், அவற்றுக்குள் அவரை மட்டும் அனுமதித்தால் அதுதான் காதலின் தனி உலகம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், ஹரிஹரன் மற்றும் கே சித்ரா குரலில், மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து.

92.8 இசையோடு என்றும் நீங்கள். இனிமையான மெலோடி பாடல்கள் உங்கள் மனம் கவரும் இரவு நேரம். இசையால் உங்கள் இரவை அழகாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி FM ரெயின்போவின் தென் சிந்துதே வானம்.

காதலுக்காக ஒவ்வொருவரும் தாஜ்மஹால் கட்ட முடியுமா தெரியாது. ஆனால் காதலிக்கும் ஒவ்வொருவரும் தங்களது மனதுக்குள் ஒரு நினைவு சின்னத்தை கட்டதான் செய்கிறார்கள். தேவா இசையில் ஹரிஹரன் குரலில் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:43, 11 நொடிகள். காதலின் அழகான வழி எது தெரியுமா? ஒருவர் அருகில் இல்லாத போதும் அவர்கள் நம்மோடு இருப்பது. கண்கள் மூடினால் முகம், அமைதியாக இருந்தால் குரல், காற்று வந்தால் நினைவு, மறக்க முயன்றாலும் இன்னும் அதிகமாக நினைவுக்கு வருவது. அந்த இனிய தவிப்போடு இளையராஜாவின் இசையில், ஹரிஹரன் மற்றும் பவதாரணி குரலில், டைம் திரைப்படத்திலிருந்து.

ஆயிரம் பேருக்கு நடுவில் ஒருவர் மட்டும் நம் பார்வையை நிறுத்திவிடுகிறார். அந்த ஒரு நொடி சுற்றியிருக்கும் உலகம் மங்கிவிடுகிறது. நேரம் கொஞ்சம் நின்றுவிடுகிறது. வானமும் பூமியும் மறைந்து ஒரு முகம் மட்டுமே தெரிகிறது. அதுதான் காதலின் முதல் அதிசயம். இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் மற்றும் பவதாரணி குரலில் மனம் விரும்புவதே உன்னை திரைப்படத்திலிருந்து.

சில இரவுகள் இருட்டாக இருப்பதில்லை. ஒருவரின் நினைவு இருந்தாலே அந்த இரவுக்கு வெளிச்சம் வந்துவிடுகிறது. தொலைவில் இருக்கும் ஒருவரிடம் மனம் மெதுவாக கேட்கும், ஒருமுறை என் அருகில் வருவாயா என்று. அந்த இயக்கத்தோடு நிகழ்ச்சி நிர்வாக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஹரிஹரன் குரலில் உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். உங்கள் இரவோடு இசையாக பயணித்தது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம். இனிய இரவு, இனிமையான நினைவுகள் தொடரட்டும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. சூழலியல் பாதுகாப்பு வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவுக்கான செய்திகள். இதில் இரவை பாசனத்தில் நாட்டு ரக சவுக்கு சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தகுமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் வழங்குபவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம். அறிவியலில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் 3 நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாசந்தகுமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கேன்சர் அல்லாத புரோஸ்டேட் கட்டிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே.

82 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 வளமான பாரதம். இதில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழியங்கும் புதுச்சேரி இந்திரா நகர் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மையம் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை தாசல்துக்குமார் மற்றும் ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பு.

அவர் ஏபி எலிசபெத் அவர்கள். ஒன்று இரண்டிற்கு ஹாய் ஸ்நேகிதே சமையல் நிகழ்ச்சி, 2:15 காலத்தை வென்ற காணுங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர். பாதவலி குறித்து விளக்கமளிக்கிறார் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் பாலாஜி அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புவதை தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 தென் சிந்ததை வானம் 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, 9:00 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7:00 முதல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும், 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது FM ரெயின்போ புதுவை 102.8. நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.